நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 ஜோஷ்ட மாதம் 21 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 இன்று வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றைய ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. நேரம் 5:49. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல் நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல் அதிகாரம் இனியவை குரல் விளக்கம் பிறர்க்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோருக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். குரல் எண் 97 பக்கம் 21.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை ரா நடராஜன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம்.

6:35 உழவர்களுக்கான செய்திகள். பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜாதவ் மொலாய் பயோங் வழங்குகிறார், KR ரவிச்சந்திரன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து வழங்குகிறார் வழக்குரைஞர் டி ராமநாதன் அவர்கள். பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 7:25 நலமாய் வாழ வலிப்பு நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயசங்கர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. எட்டு 8:02 முதல் 8:15 வரையும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் RJ சீனிவாசன். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் RJ சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மெலனோமா மற்றும் மெலனோமா அல்லாத தோல் புற்றுநோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் இருந்து ஓய்வு பெற்ற தோல் மருத்துவர் டாக்டர் கீதாஞ்சலி அவர்கள். 4:00 சந்தேஷ்

சோல்ஜர்ஸ் டெல்லி ஏஞ்சல் 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, மீண்டும் 7:32 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30க்கு ஃபிஃபா வேர்ல்ட் கப் பற்றிய அன்றாட நிலவரம் டெல்லி ஏஞ்சல். 8:05க்கு மியூசிக் பை த பே டெல்லி ஏஞ்சல் வெஸ்டர்ன் மியூசிக். 9:15க்கு தேன் சிந்ததே வானம். 11:10க்கு எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:02 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரையும் மீண்டும், 8:30 முதல் 9 மணி வரையும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, அக்கறை சகோதரிகள் பாட்டு கேட்கலாம். எஸ் சுப்புலட்சுமி மற்றும் எஸ் ஸ்வர்ணலதா குரல், ஆர் ரகு அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா. சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். பதினொன்று நேர் நேரம் 12 மணிக்கு வளமான பாரதம், மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து சித்திரம் நிறைவு பகுதி, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, ஆர் வேதவல்லி பாட்டு, சுற்றும் ஒளிவட்டம் பெரியாழ்வார் பாசுரம், நெஞ்சினால் நிறைந்த திருமங்கை ஆழ்வார் பாசுரம். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி.

இரண்டு பதினைந்துக்கு என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் என்சி வசந்த் கோகிலம் பாட்டு, 4:00 ஒளிச்சித்திரம் நவகிரக நாயகி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை MS விஸ்வநாதன், கதை KP அறிவானந்தம், வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம், திரைக்கதை இயக்கம் K. சங்கர். 5:00 பொன்மாலை பொழுது, 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 திரை இசை.

6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். நூற்புழு மேலாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய நூற்புழுவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜே ஜெயக்குமார் அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி இடம்பெறும். 8 மணிக்கு திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடகமலர் அமுதக்கனி நாடகம், எழுதியவர் சேலம் கா ஜெயகாந்தன், அமைப்பு எஸ் பெரியசாமி லக்ஷ்மி பாஸ்கரன், படைப்பு திருச்சி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல்.

பத்து மணிக்கு தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவை ஒட்டி பல்வேறு கருப்பொருள்களின் புதுடெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சி இன்றிரவு 7:10 ஆகாஷ்வாணி டெல்லி ஒளிபரப்பிய நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 1215 kHz முதன்மை அலைவரிசையின் ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.
2: வாழ்க்கை என்பது சின்ன சின்ன விஷயங்களாலான பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருப்பவர்கள்தான் பெரிய சாதனைகளை செய்ய முடியும். நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும், எந்த நாட்டு கலாச்சாரத்தில் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நாற்காலி இழுக்கும் சத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்பதில் ஐரோப்பியர்கள் கவனமாக இருக்கின்றனர். ஐரோப்பியர்கள் நாம் நாற்காலியை இழுத்து ஏற்படுத்தும் சத்தத்தை நமது அலட்சியம் அசிரத்தை என்கின்றனர். உளவியலும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. இனி எங்கு அமரும்போதும் எழும்போதும் நாற்காலிகளின் சத்தம் வராமல் அமர்வதையும் எழுவதையும் உறுதிப்படுத்துவோம். ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடு, அங்கு உள்ளவர்களின் மனநிலை என்ன போன்றவற்றை உடனடியாக அறிவதற்கு அந்த வீட்டு உறுப்பினர்கள் தங்கள் வீட்டின் வாயில் ஓரத்தில் தங்கள் காலணிகளை எவ்வாறு வைத்திருக்கின்றனர் என்பதன் மூலமாக அறிவதை ஓர் உத்தியாக வைத்துள்ளனர். காலணிகளை சீராக ஒழுங்காக அடுக்கி வைக்கும் மரபை பின்பற்றினால் அவர்கள் மற்ற விஷயங்களையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்வர் என நம்பப்படுகிறது. ஐரோப்பியர்களுடன் ஜப்பானியருடன் இணைந்து வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வாழ்க்கைக்கு என்றென்றும் பயன்படுபவை. ஓர் இடம் நமக்கு எப்படி தரப்பட்டதோ அப்படியே அவர்களுக்கு மீண்டும் தரப்பட வேண்டும் என்பதில் ஜப்பானியர்கள் மிக மிக கவனமாக உள்ளனர். தங்கும் விடுதியின் அறையில் இருந்து கிளம்புவதற்கு முன் அந்த அறையை சுத்தம் செய்த ஜப்பான் நண்பரை பார்த்தபோது எங்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. தெருவில் உள்ள நாய்களுக்காக இலையில் சிறிது மீதி உணவை வைப்பது எங்கள் மரபு என்று நாங்கள் கூறிய போது

0: நீங்கள் உங்கள் செல்ல பிராணிகளுக்கும் தெருநாய்களுக்கும் எச்சில் உணவைதான் வைப்பீர்களா என கேட்ட ஜப்பான் நண்பருக்கு கூறுவதற்கு எங்களிடம் பதில் எதுவுமே இல்லை. எந்த பொருளையும் தூக்கி எறியாமல் மறு சுழற்சி உணர்வுடன் பயன்படுத்தும் வழக்கம் ஜப்பானியரிடம் உண்டு. எந்த ஒரு செயலுக்கும் சிறந்த திட்டமிடுதலை ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் பின்பற்றுகின்றனர். கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தும் வழக்கம் இன்றும் ஜப்பானியரிடம் உள்ளது. ஜப்பானியர்கள் பையில் ஊசியும் நூலும் புத்தகங்களும் கண்டிப்பாக இருக்கின்றன. தொழில்நுட்பம் மிகுந்த நாடான ஜப்பானில் காத்து கொண்டிருக்கும் நேரங்களை மொபைலில் செலவழிக்காமல் புத்தகங்களை படிப்பதில் செலவழிக்கின்றனர். ஜப்பானில் டாய்லெட்டிலும் கூட படிக்கும் வசதி உள்ளது. இன்று எரிபொருள் சிக்கனம் குறித்து நாம் அதிக அளவில் பேசுகிறோம். மகாத்மா காந்தியடிகள் இயற்கை மருத்துவம் குறித்து பேசும்போது அடுப்பில்லாத சமையல், சூரிய ஒளி சமையல், இயற்கை உணவு குறித்து அதிகம் பேசியிருக்கிறார். இது குறித்து அதிகம் நாம் அறிய ஆரோக்கிய திறவுகோள் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் எழுதிய நூலை படிக்க வேண்டும். ஆங்கிலம் அறிந்த ஜப்பானியர்கள் இந்தியாவில் வாங்கும் புத்தகங்களில் முதல் புத்தகமாக மகாத்மா காந்தியடிகளின் ஆரோக்கிய திறவுகோள் கீ டு ஹெல்த் என்ற புத்தகம் உள்ளது. நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு வெளிநாட்டவர் செல்லும் போது அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை நாமும் கற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். வாழ்க்கை என்பதே தொடர் கற்றல் தானே.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

நேரம் 6:14:50. தொடர் எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தொடர்வது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் பாபா உன் பால் வழியும், மலேசியா வாசுதேவன் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 28 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். உழவர்களுக்கான செய்திகளில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

0: பூமி இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. கூத்து மேட ராசாவுக்கு
1: காத்த முத்து வீடு வந்துருச்சியா? சரி சரி சரி, நம்ம வச்சிருக்கிற அந்த வெள்ளரி பிஞ்ச காத்த முத்து கொடுத்துட்டா
2: வீடு கிளம்புவோம்.
1: காத்த முத்த, ஏமா காத்த முத்த,
2: நாய வீட்டு காவலை விட்டுட்டு இவரு எங்க போயிட்டாரு?
1: கேட் எல்லாம் திறந்துக்குது, கதவு தட்டி பாப்போம். காத்த முத்த, ஏமா காத்த முத்த, என்ன இது கதவு தட்டி எனக்கு திறக்கல? சரி, கொள்ளையில எப்படியும் அங்கே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, கொள்ளைக்கு போய் பார்ப்போம். ஆ, அதோ நிற்கிறாரு. காத்த முத்த, காத்த முத்த,
3: யாரு? ஓ, கருத்த முத்தா, வாப்பா வாப்பா.
1: என்ன காத்த முத்த, வியாபாரத்தை மாத்திட்டியா? பானை செஞ்சு நிற்கிறா?
3: ஏப்பா நல்லா பாருப்பா, இது பானை இல்லப்பா, பிளாஸ்டிக் பாத்திரம் தான்ப்பா இது.
1: என்னது பிளாஸ்டிக் பாத்திரமா? பானை செய்யற மாதிரி இது பாரு, மேலே அகலமா இருக்குது, கீழே குறுகி போயிருக்குது.
3: கருத்த முத்த, காலையிலேயே முக்கியமான ஒரு

0: வேலை பார்த்துட்டு
1: இருக்கேன்.
0: இந்த பாத்திரத்து உள்ளார என்ன வச்சிருக்கேன்னு கொஞ்சம் எட்டி பாரு.
1: என்ன வச்சிருக்கிற காதமுத்தா? என்ன வெறி முட்டை கோழி அவங்காத்துதா என்ன, இல்ல வீட்டுக்கு தெரியாம முட்டை கட்ட அடி வச்சுக்கிறியா?
0: கருத்தமுத்த, முட்டை ரசம் தயாரிக்க போறேன்.
1: முட்டை ரசமா?
0: ஆமாப்பா.
1: என்னப்பா இது?
0: பயிர் வளர்ச்சி ஊக்கிக்கு இந்த முட்டை ரசம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ப்பா.
1: என்னப்பா இது நீ புதுசு புதுசா சொல்ற? சரி சரி சரி, இப்படி உக்கார, அந்த முட்டை ரசத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லு.
0: கருத்தமுத்து, மேல அகலமா கீழே கொஞ்சம் குறுகலா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும்.
1: ஓ சரி.
0: முட்டைகளை இப்ப அடுக்கி வைக்கணும். அதுல ஒரு 10 முட்டை எடுத்துக்க.
1: சரி.
0: முட்டையோடைய கூறு பகுதி கீழே இருக்கணும்.
1: சரி.
0: கொஞ்சம் அகலமான பகுதி மேலே இருக்கணும். அந்த மாதிரி முட்டைகளை கொஞ்சம் நெருக்கமாக நம்ம அடுக்கி வச்சுட்டு அந்த முட்டை மேலே எலுமிச்சம் பழம் இருக்குல்ல, அதை புழிஞ்சு அந்த முட்டையெல்லாம் முழுகிற அளவுக்கு நாம் வைக்கணும்.
1: ஓஹோ,
0: புரியுதா?
1: அதுக்கு
0: எவ்வளவு எலுமிச்சம்பழம் தேவைப்படும்னா, ஒரு 10 முட்டைக்கு ஒரு 20 எலுமிச்சம்பழம் கூட தேவைப்படும்.
1: ஓஹோ சரி.
0: அப்ப எலுமிச்சம் பழ சாருக்குள்ளார இப்ப முட்டை இருக்கு. இந்த மிச்சம் மீதி அந்த எலுமிச்சை வந்து தோலுகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மேலாப்புலயே போட்டு இந்த பாத்திரத்தை நல்லா மூடி டைட்டா வைக்கணும்.
1: ஓஹோ,
0: காத்து கூட போக கூடாது.
1: சரி.
0: இந்த மாதிரி ஒரு 10 அப்படியே வச்சிடணும்ப்பா. 10 கழிச்சு இதை திறந்து பார்த்தோம்னா, இந்த முட்டை ஓடு இருக்குல்ல, அது பழைய மாதிரி ரொம்ப கடினமா இல்லாம அப்படியே குள குள குளன்னு ஆயிடும்பா.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா.
1: ஏன்
0: முட்டையை எடுத்தோம்னா இந்த எலுமிச்ச சாறுல கடந்ததுனால
1: ஓஹோ
0: அந்த முட்டை வந்து குழக்குமலுக்குன்னு ஆயிடும் அப்படியே. ஆனா அந்த முட்டையை நம்ம என்ன செய்யணும், அப்படியே வச்சிருந்து
1: சரி,
0: இப்ப அந்த முட்டையை எடுத்து அப்படியே கையால நல்லா பிசைஞ்சோம்னா
1: சரி,
0: அப்படியே கூடாயி அதுல அப்படியே ஊத்திரும்பா. ஏற்கனவே எலுமிச்சை சாறு இருந்ததுல, அந்த பாத்திரத்துல இத போட்டு
1: சரி,
0: 1/4 கிலோ வெல்லம் அதோட கலந்து மீண்டும் அந்த பிளாஸ்டிக் அந்த டப்பாவை நல்லா மூடி 1-20 வச்சிருக்கணும்பா. இப்ப அதுல இருந்து வாயுக்கள் வெளியேற துடிக்கும்.
1: நாத்தம் அடிக்காது காதமுத?
0: நாத்தம்லாம் அடிக்காதுப்ப, நல்லா வாடையா இருக்கும்.
1: ஓஹோ.
0: இப்ப அந்த வாயுக்கள் வெளியேறதுக்கு ஒரு சின்ன துளை போட்டு விட்டுருணும். போட்டு விட்டோம்னா அந்த வாயுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிடும். 20 பின்னாடி நாம திறந்து பார்த்தோம்னா அருமையான முட்டை ரசம் அதுல தயாரா இருக்கும்பா.
1: ஓஹோ காதமுத, நான் பூண்டு ரசம், வெங்காய ரசம், வெந்தய ரசம், கொத்தமல்லி ரசம், இது போல ரசத்தை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ தான்ப்பா இந்த முட்டை ரசம்னு சொல்ற, எனக்கு புதுமையா இருக்குது பாணி.
0: எப்பா, இது பயிருடைய வளர்ச்சிய ஊக்குவிக்க கூடியதுப்பா. அதனால இந்த முட்டை ரசத்தை நாம சாகுபடி செய்யக்கூடிய எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம்ப்பா.
1: ஓஹோ காதமுத்த, இந்த முட்டை ரசத்தை பயிர்களுக்கு எவ்வளவு பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, இப்ப முட்டை ரசம் தயாரானது வரைக்கும் நீ பாத்துட்ட.
1: ஆமா.
0: அதுக்கு பிறகு அந்த முட்டை ரசத்தை நம்ம எடுத்து வடிகட்டும். ஏன்னா அதுல வந்து அந்த முட்டையோடைய தோல் இருக்கும், அப்புறம் வந்து எலுமிச்ச தோல், அப்புறம் எலுமிச்ச வித கசடெல்லாம் இருக்கு இல்லையா.
1: ஆமா.
0: அதெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு 10 லிட்டர் தண்ணீருக்கு 200 மில்லி இந்த முட்டை ரசம் இப்படி கலந்து நம்ம ஸ்ப்ரேயர்ல வச்சு நம்ம செடிகள் மேல அடிச்சோம்னா
1: சரி,
0: அந்த செடிகளுக்கு நல்ல ஒரு குளுமை கிடைச்சி நல்லா பூ பூக்கும், நல்ல காய் காய்க்கும், மகசூல் அதிகமாகும், வளர்ச்சி ஊக்கியா இது பயன்படும்பா.
1: அடேப்பா,
0: மிச்சம் மீதி இருக்கிற அந்த முட்டை ரசத்தை பாட்டில போட்டு அடைச்சி வச்சு 3 வரைக்கும் நாம தொடர்ந்து பயன்படுத்தலாம்ப்பா. நல்ல வளர்ச்சி ஊக்கின்னு சொன்னேன், பூ நல்லா பூக்கும், காய் நல்லா காய்க்கும், நல்ல மகசூல் கிடைக்கும், அருமையான ஒரு இயற்கையான ஒரு வளர்ச்சி ஊக்கிப்பா இந்த முட்டை ரசங்கிறது.
1: ஓஹோ, முட்டை ரசத்துல இவ்வளவு விஷயம் இருக்குது.
0: ஆமாப்பா, அதனாலதான் தயார் பண்ணிட்டே இருக்கிறேன். உனக்கு சேர்த்து நானே தயார் பண்ணிடுறேன்ப்பா.
1: சரி காதமுத்தா,
0: வயலுக்கு நீ நம்மளதையே பயன்படுத்திக்க.
1: காதமுத்தா, நீ இந்த முட்டை ரசத்தை தயாரிச்சியா என் கொள்ளைக்கும் பயிரிடுற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பா அப்புறமேட்ட.
0: சரிப்பா, எப்படியும் இன்னும் 1 மேல ஆகும், உனக்கு நான் தயார் பண்ணி கொடுக்குறேன்ப்பா.
1: சரி சரி சரி,
0: உனக்கு இல்லாமலாப்பா.
1: காதமுத்தா, ஒரே வெயிலா இருக்குதா, இந்த வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுப்பா. என் கொள்ளையில தான் பறிச்சுன்னு வந்தேன், உடம்பு குளிர்ச்சியா இருக்கான்.
0: குடுப்பா குடுப்பா. கத்தமுத்த, வெள்ளரிக்காய் நல்லா நார்சத்து உடையதுப்பா, மலச்சிக்கலை தடுக்கும்.

0: வெள்ளரிக்காயில் மெக்னீசியம், பொட்டாசியம் இது போன்ற சத்துக்கள்லாம் நிறையா இருக்குப்பா. ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல சில பேர்,
1: ஆமாம்,
0: அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் நல்ல விதத்தில் உதவுதுப்பா.
1: ஓ
0: ஆமாம்ப்பா, பல விதத்தில் நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். குளிர்ச்சியை தரக்கூடியதுப்பா. இந்த வெய்ய நேரத்தில் நீ கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா.
1: கதமுத்தன், இந்த வெள்ளரிக்காயில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதா?
0: அப்பா, இயற்கை வந்து எந்தெந்த நேரத்தில் எது வேணும் அப்படிங்கிறத அது புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான்ப்பா நமக்கு அதை கொடுக்குது. வெய்ய காலம்னா வெள்ளரிக்காய் கிடைக்குது, மாம்பழம் கிடைக்குது, பலாப்பழம் கிடைக்குது, அது அதுக்கு ஒரு ஒரு குணம் இருக்குதுப்பா.
1: சரி கதமுத்தன், அப்போ நான் கிளம்பட்டுமா?
0: ஆ சரிப்பா சரிப்பா, நீ போயிட்டு வா.
1: சரி சரி,
0: நான் இந்த முட்டை ரசத்தை தயாரித்து வச்சுட்டு அப்புறம் நானும் வரேன்ப்பா.
1: சரி சரி சரி, அப்படியே ரெண்டு மூணு முட்டை போட்டு பக்கத்தில் பச்சை மிளகாய் விளையுது, அப்படியே ஒரு ஆம்லெட் போட்டு அப்படியே சாப்பிடுப்பா.
0: எப்பா அது வீட்டில் வச்சுக்கலாம்ப்பா, இது காட்டில் நம்ம முட்டை ரசம் தயார் பண்ணுறோம்.
1: சரி சரி,
0: இப்போ போய் அந்த சிந்தனை வரலாமா?
1: ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிப்பா நான் கிளம்புறேன்.
0: ஆ போயிட்டு வாப்பா.
1: ஆ சரி சரி, நம்ம செல்லு ஆன் பண்ணி நியூஸ் ஆன் ஏர்.

0: தயாரிச்சு வச்சுட்டு அப்புறம் நானும் வரேன்பா.
1: சரி சரி சரி. அப்படியே ரெண்டு மூணு முட்டை போட்டு பக்கத்துல பச்சை மிளகாய் விளையுது, அப்படியே ஒரு ஆம்லெட் போட்டு அப்படியே சாப்பிடுப்பா.
0: எப்பா அது வீட்டுல வச்சுக்கலாம்ப்பா, இது காட்டுல நம்ம முட்டை ரசம் தயார் பண்றோம்.
1: சரி சரி,
0: இப்ப போய் அந்த சிந்தனை வரலாமா?
1: ஆமா ஆமா ஆமா. சரிப்பா நான் கிளம்புறேன்.
0: ஆ போயிட்டாப்பா.
1: ஆ சரி சரி. நம்ம செல் ஆன் பண்ணி நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல புதுச்சேரி வானொலியில பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம்.

0: உழவர்கள செய்திகளில் பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500 மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடு உள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும், மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார்.

0: தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதிராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 மாதத்திற்கு ஒரு முறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித்தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 இயர் முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை
5: கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000+ விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார்.

0: ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜாதவ் மொலாய் பயிங், வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
3: ஜாதவ் மொலாய் பயங் மஜூலி எனும் பகுதியைச் சேர்ந்த இவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் வனத்துறை ஊழியர் ஆவார். அவர் இந்தியாவின் அசாமில் அமைந்துள்ள மிசிங் என்கிற பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர். தனது வனப்பகுதிக்குள் கட்டிய வீட்டில் அவர் வசித்து வருகிறார். பல வருடங்களாக அவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் மணல் திட்டில் மரங்களை நட்டு பராமரித்து அதை ஒரு வனக்காப்பகமாக மாற்றியுள்ளார். அவரது பெயரால் மொலாய் காடு என்று அழைக்கப்படும் இந்த காடு இந்தியாவின் அசாமில் உள்ள ஜோர்ஹாட்டின் கோகிலாமுக் அருகே அமைந்துள்ளது. இது சுமார் 1360 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. ஜாதவ் செடிகள் மற்றும் மரங்களை பராமரிப்பதற்காக தினமும் தனது வனப்பகுதிக்கு செல்கிறார். அவர் தனது பண்ணையில் மாடுகள் மற்றும் எருமைகளை வளர்த்து அதன் மூலம் கிடைக்கும் பாலை விற்று தனது வாழ்வாதாரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதுவே அவரது ஒரே வருமான ஆதாரமாகும். வனவிலங்குகளின் அவல நிலைக்கு பெரிய அளவிலான ஆக்கிரமிப்பு மற்றும் காடுகளை அழிக்கும் மக்களே மூல காரணம் என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். மொலாய் காடு என்று அறியப்பட்ட இந்த காட்டில் இப்போது வங்க புலிகள், இந்திய காண்டாமிருகங்கள், 100க்கும் மேற்பட்ட மான்கள் மற்றும் முயல்கள் ஆகியவை உள்ளன. மொலாய் காடு குரங்குகள் மற்றும் ஏராளமான கழுகுகள் உட்பட பல வகையான பறவைகளின் தாயகமாகவும் உள்ளது. வால்கோல், அர்ஜுன், எஜா, கோல்டு மோகர், கொரோய், மோஜ் மற்றும் ஹிமோலு உள்ளிட்ட பல ஆயிரக்கணக்கான வகையான மரங்கள் இங்கே உள்ளன. மூங்கில் 300 ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் விளைந்துள்ளது. சுமார் 100 யானைகள் கொண்ட ஒரு மந்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் இந்த வனப்பகுதிக்கு வந்து சுமார் 6 மாதங்கள் தங்கியிருக்கின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் அவை வனப்பகுதியில் 10 குட்டிகளை ஈன்றுள்ளன. 2008 ஆண்டில் காட்டில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருணா சப்போரி கிராமத்தில் சொத்துக்களை சேதப்படுத்திய பின்னர் காட்டிற்குள் சென்ற 115 யானைகளை தேடி வனத்துறை அதிகாரிகள் அப்பகுதிக்கு சென்றபோதுதான் ஜாதவின் முயற்சிகள் அதிகாரிகளுக்கும் வெளி உலகுக்கும் தெரிய வந்தது. இவ்வளவு பெரிய மற்றும் அடர்ந்த காட்டை பார்த்து அதிகாரிகள் ஆச்சரியப்பட்டனர்.

0: அன்றிலிருந்து வனத்துறை அந்த இடத்தை தொடர்ந்து பார்வையிட்டு வருகிறது. 2013 காட்டில் தங்கியிருந்த காண்டமிருகங்களை கொல்ல வேட்டைக்காரர்கள் வந்தனர். ஆனால் அவர்களை எச்சரித்த வனத்துறை அதிகாரிகள் விலங்குகளை பிடிக்க வேட்டைக்காரர்கள் பயன்படுத்திய பல்வேறு பொருட்களை உடனடியாக பறிமுதல் செய்தனர். மொளாய் காட்டை சிறந்த முறையில் நிர்வகிக்கவும் மாநிலத்தின் பிற இடங்களுக்கு சென்று இதே போன்ற முயற்சியை தொடங்கவும் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். இப்போது அவரது நோக்கம் தனது காட்டை பிரம்மபுத்திராவிற்குள் மற்றொரு மணல் திட்டுக்கு விரிவுபடுத்துவது என்பதே ஆகும். இவரது வரலாறு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு பள்ளி பாடத்திட்டங்களிலும் இடம்பெற்றுள்ளது. அரிப்பு காரணமாக பல ஆண்டுகளாக இந்த நதி சுருங்கிக் கொண்டே வருகிறது. மேலும் தீவில் மண்ணை நிலைநிறுத்துவதில் காடுகள் முக்கிய பங்காற்றுகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். மாபெரும் சுற்றுச்சூழல் பங்களிப்பை பாராட்டி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 2012 இவருக்கு இந்திய வனநாயகன் என்ற பட்டத்தை வழங்கியது. 2015 நாட்டின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதினை இந்திய அரசாங்கம் இவருக்கு வழங்கி கௌரவித்தது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடமிருந்து ஜாதவ் பயங் பத்மஸ்ரீ விருதினை பெற்றார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜாதவ் மொளாய் பயங் வழங்கியவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
2: தொடர்வது 7 செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் நிதி ஆயோக் அமைப்பின் 11th நிர்வாக குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். விக்ஷித் பாரத் 2047 இலக்கை எட்டுவதற்கான அனைவரையும் உள்ளடக்கிய மானுட மேம்பாடு என்னும் கருப்பொருள் அடிப்படையில் இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிக நீண்ட காலம் தொடர்ச்சியாக பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உட்பட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று சோபியாவில் பல்கேரிய பிரதமர் திரு ரூமேன் ரதேவை சந்தித்தார். வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்துத்துறை, குறைக்கடத்திகள், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, போக்குவரத்து, சுற்றுலா மற்றும் படைப்பாற்றல் பொழுதுபோக்கு துறை ஆகியவற்றில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்தார். நாட்டில் சிஎன்ஜி எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படுத்துவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக் இணையதளத்தின் மெட்டா நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் செயற்கை நுண்ணறிவு திறன்களுடன் கூடிய முதலாவது டேட்டா மையத்தை அமைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதி சடங்குகள் அவரது சொந்த ஊரான தேனியில் இன்று நடைபெற உள்ளன. நேற்று சென்னையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலரும் பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8
4: நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து வழக்குரைஞர் டி ராமநாதன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
5: நுகர்வோர் பாதுகாப்பு மன்றங்கள் எப்படி வகைப்படுத்தலாம் சார்?
6: நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம்ங்கிறது வந்து சார் அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேயே சொல்லியிருக்காங்க. கோர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா முன்சிப் கோர்ட்னு இருக்கும், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப்னு இருக்கும், ஃபர்ஸ்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப்னு இருக்கும், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னு இருக்கும், ஜேஎம் கோர்ட்னு இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு இருக்கும், இவ்வளோ வகை இருக்குது. அதே போல் கன்சியூமர்லேயும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கன்சியூமர் கோர்ட் இருக்குது, ஸ்டேட் லெவலில் ஒரு கன்சியூமர் கோர்ட் இருக்குது, நேஷனல் லெவலில் ஒரு கன்சியூமர் கோர்ட் இருக்குது. ஸோ மூணு விதமான கோர்ட் இருக்குது. இந்த மூணு விதமான கோர்ட்டை அணுகிறதுக்கு சில வரன்முறைகள் இருக்குது. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இழப்பீடு 1 crore ரூபா வரைக்கும் இருந்துன்னு வச்சிங்க, நீங்கள் இங்கே டிஸ்ட்ரிக்ட்லேயே தீர்த்துக்கலாம். அதுக்கு மேலே போகும்

0: போகும்போது தான் ஸ்டேட் லெவலும் நேஷனல் லெவலும் போவாங்க. அதே மாதிரி இந்த சில மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ்லாம் இருக்கு. இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேசஸ் எதுவுமே ஒரே இடத்துல முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முடியலன்னா ஸ்டேட் கோர்ட், ஸ்டேட்டு முடியலன்னா நேஷனல். அப்படி மூணு விதமான இது இருக்கு. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமரும் ஸ்டேட் கன்சியூமரும் இங்கே இருக்காங்க, புதுச்சேரியிலே இருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து இந்த பயண செலவு அதெல்லாம் குறைஞ்சிடும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால. ஒரு ஒரு மாவட்டத்திலயும் மாவட்ட நுகர்வோர் மன்றம் இருக்கும், ஆனா ஸ்டேட் வந்து அந்த ஸ்டேட் ஹெட் குவார்டர்ஸ்ல தான்.
1: அடுத்து என்ன வெற்றி கதைகள் சொல்ல போறீங்க சார்?
0: இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் பத்தி பேசலாம் இருக்கேன் சார். இப்போ நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்கற சேவை குறைபாடுல ஏதாவது வந்துன்னா யார் அந்த நோயாளி இங்க நுகர்வரா இருக்காரு அவர் வந்து பாதிப்படைகிறார். இதுல வந்துங்க உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்குல தீர்மானம் பண்றாங்க, கட்டணம் வசூல் பண்ணிட்டு தான் மருத்துவர்கள் சேவை செய்யறாங்க, கட்டணம் கொடுத்து தான் நோயாளிகள் பயன்படுறாங்க. சோ கட்டணம் கொடுப்பதால் நோயாளிகள் நுகர்வோராகவும் கட்டணம் வசூலிப்பதால் அவங்க டாக்டர்கள் வந்து சேவை பரிமாறலாக இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த கன்சியூமர் ஆக்டில் தான் வராங்கன்னு உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதனால இவங்கெல்லாம் டாக்டர்ஸும் இந்த கன்சியூமர் ஆக்டில் தான் வராங்க. ஸோ இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு வரும்போது உதாரணமாக ஒரு சின்ன சம்பவம் மூலம் விளக்கலாம். அது ஒரு பெண்மணி, அவங்களுக்கு வந்து இரண்டாவதாக கர்ப்பம் தெரிக்கிறாங்க, ரெகுலராக ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, ரெகுலர் செக்அப். அந்த டாக்டர் மாதம் மாதம் அவர் பரிசோதனை பண்ணுறாரு, மாதம் மாதம் டெஸ்ட்லாம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் போது தான் தெரியுது அதுக்கு நிறைய டிஃபெக்ட் இருக்குது. டாக்டர் போய் கேட்கும்போது ஒழுங்கான ஒரு பதில் இல்லை. அந்த அம்மா உரிய நீதிமன்றத்தை அணுகிறாங்க, நேஷனல் கமிஷனில் தான் அது தீர்வாகுது. அப்போ ஒரு ஒரு மாதமும் ஸ்கேன் டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கேன் டெஸ்ட் பண்ணது ரொம்ப நுட்பமாக அந்த கேஸை ஆராய்ஞ்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கேஸ் அது, 2022 தீர்மானமான கேஸ் அது. ஒரு ஸ்கேன் சென்டர் எப்படி செயல்படுது, அந்த மருத்துவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் தீர்க்கமாக ஆராய்ஞ்சி எக்ஸ்பர்ட்டை வச்சு விளக்கி அதில் வந்து அந்த அம்மாவுக்கு சேவை குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா கேட்ட தொகையை நிவாரணமாக கொடுக்குறாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு ரொம்ப நம்ம மக்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க எல்லாருமே நோய்வாய்ப்படாதவங்களே இல்லை. இப்போ 30 வயசுலேயே எல்லாருக்கும் ஒரு நோய் வந்துடுது, ஏதோ ஒரு நோய் வந்துடுது, எல்லாரும் டாக்டர்கிட்ட தான் இருக்கும். சினிமா தியேட்டரில் கும்பல் இருக்கிற மாதிரி தான் டாக்டர் கிளினிக்லையும் கும்பல் இருக்குது. எல்லோரும் டாக்டர்கிட்ட போகிறோம், தனியார் டாக்டர்கிட்ட போகிறோம், ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க போகிறோம், இல்லை பெரிய நர்சிங் ஹோமுக்கு போகிறோம், இல்லை மிகப்பெரிய பெரு நிறுவனங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். நம்ம எங்கே போனாலும் அந்த டாக்டர்ஸு நம்மளுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுடைய டீட்டெயில் எல்லாம் நம்ம கையில் வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதில் ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னு தெரிய வரும் பட்சத்தில் உடனே ஒரு உரிய வக்கீலை அணுகி ஒரு நீதிமன்றத்தின் மூலம் அந்த குறையை நிவர்த்தி பண்ணிக்கிறது அவங்களுக்கு சிறந்தது.
1: சார் அடுத்ததாக ஒரு கேள்வி, நுகர்வோர் மன்றங்களை அணுகுவதற்கு ஏதாவது வரன்முறை இருக்கா சார்? அதாவது ஒருத்தருக்கு ஒரு 500 ரூபாயோ 100 ரூபாயோ இல்லை 5000 இழப்பு வந்துருச்சுன்னா அவருக்கு ஏதாவது வரன்முறை இருக்கா?
0: அதான் இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இத்தனை ரூபாய் வரைக்கும் இந்த கோர்ட் அணுகலாம், அதுக்கு மேலே போனால் இந்த கோர்ட் அணுகலாம், 1 ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் நிவாரணம் கேட்டு கோர்ட் அணுகலாம், 1 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அதுக்கு மேல் கோர்ட்டு ஸ்டேட் கோர்ட், 10 கோடிக்கு மேலே போச்சுன்னா நேஷனல் கோர்ட் அப்படின்னு வரன்முறை படித்து வச்சுருக்காங்க. அந்தந்த கோர்ட்டில் உரிய வழக்கறிஞர் மூலம் நீங்கள் போனீங்கன்னா நம்மளுக்கு உரிய நிவாரணம் நிச்சயம் கிடைக்கும். எனக்கு வந்து உண்மையாகவே பாதிப்பு ஏற்பட்டிருந்தது, அதுக்கான ஆவணங்கள்லாம் என்கிட்ட இருந்ததுன்னா நிச்சயம் கிடைக்கும். ஆனால் நான் வந்து பாதிப்பு ஏற்பட்டதாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினேன் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த எனக்கு அந்த சேவை செய்தவரோ பொருளை விட்டவரோ எந்த தவறு செய்யலைன்னா அவரும் அதில் பாதுகாக்கப்படுகிறார். ஸோ அதனால் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு என்பது கன்சியூமருங்கிறது நான் போய் சேவை பெறுபவரோ அல்லது ஒரு பொருளை வாங்குபவரோ மட்டும் இல்லை, அந்த பொருளை விற்றவரும் பாதுகாக்கப்படுகிறார். பொருளை விற்றவர் அவர் நியாயமாக நடந்திருக்கும் பட்சத்தில் அவரும் பாதுகாக்கப்படுகிறார்.
1: சார் இப்போ நுகர்வோர் வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாரு, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு, அது எத்தனை நாட்களுள்ள முடியும் சார்?
0: சார் ஒரு ஒரு சட்டங்களும் நிர்ணயம் பண்ணிருக்கு, இந்த காலத்துக்குள்ள இதை முடிச்சிடணும்னு, 6 மாதத்துக்குள்ள முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி கால நிர்ணயம்லாம் இருக்கு. இப்போ அப்படிதான் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு வழக்கு தொடுத்து வழக்கறிஞர் ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாருன்னா அவர் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஏற்புடையதுன்னொன்னே அவர் யார் மேலே வழக்கு தொடுத்தா அவருக்கு சம்மன் போயிடும். அவர் வந்து அவர் இத்தனை நாளுக்குள்ளே அவர் வந்து பதில் போடணும் அப்படின்னு ஒரு வரம்பு இருக்குது, அதுக்குள்ளே அவர் பதில் போடனா அவருக்கு பதில் வந்து சொன்னதாக ஏற்றுக்கொள்ளப்படும். நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம்லாம் கொடுத்துருக்காங்க சட்டத்தில். ஸோ இந்த காலக்கெடுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஒரு சில வழக்குகள் கொஞ்சம் நீளத்தான் செய்யும், ஆனாலும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிஞ்சிடும் வழக்குகள்லாம். இந்த வழக்குகள் நடந்துட்டு இருக்கும்போதே சமாதானமாக போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துன்னா சமாதானமாக போகிறதும் ரொம்ப நல்லது, யாருக்கும் பாதிப்பு இல்லை அதில்.
1: இப்போ நுகர்வோர் வந்து தனக்கு குறைகள் ஏற்பட்டால் தைரியமாக போய் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட்
0: தாராளமாக சொல்லலாம், அதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்லை. ஏன்னா எனக்கு உண்மையாகவே ஒரு குறை வந்ததுனால தான் நான் போய் சொல்கிறேன். எனக்கு குறை ஏற்படுத்தினவர் அது ஆரம்பத்தில் என்ன சரி கட்ட பார்ப்பாரே தவிர மிரட்டலாம் மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ரேர் சம்பவங்களாக தான் இருக்கும். நம்ம போய் ஒரு குறையை சொல்கிறோம், நம்ம வந்து நேராக அவர்கிட்ட யார் நம்ம குறையை எடுத்து அவர்கிட்ட போகிறதில்ல. நம்ம உரிய

0: நீதிமன்றத்தில் போய் சொல்றோம், அவங்க கூட்டு கேட்பாங்க. இது போல சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. யாருக்கு குறை யார் ஏற்படுத்தினார்கள் என்று சொல்கிறோமோ அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அவங்க அவங்க தரப்பு நியாயத்தெல்லாம் சொல்லுவாங்க. குறை ஏற்படுத்துவ நியாயம், பாதிக்கப்பட்ட ரெண்டு தரப்பு நியாயத்தையும் பார்த்து சீர்தூக்கி பார்த்து தான் நீதிமன்றம் முடிவு செய்யும். அதனால நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனாலே என் சைடு இருக்குன்னு நான் நினைச்சாலோ, நான் என்ன வந்தாலும் பார்த்துப்பேன் அப்படின்னு நினைச்சாலோ தப்பு. நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என் செய்தி நியாயத்தை பூரா உரிய ஆவணங்களோட நான் சொல்லுவேன். யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அவரும் உரிய ஆவணத்தோடு அவர் தரப்பு நியாயத்தை சொல்வார். நீதிமன்றம் ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் தான் தன்னுடைய இறுதி முடிவையே சொல்லும்.
1: நுகர்வோர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலே அங்கே வந்து அந்த ஏமாற்று வலையெல்லாம் குறையுதுன்னு அர்த்தம்,
0: சந்தேகம் இல்லாம. சமுதாயத்தில் ஒரு தெளிவு வருது. இப்ப கடைக்காரர்கள் மத்தியிலும் பரவிடும், வியாபாரிகள் மத்தியிலும் பரவிடும். ஆகும்னா கோர்ட்டுக்கு போயிடுவாங்கப்பா, நம்ம நேர்மையா
1: இருக்கும்.
0: இப்பெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. 4 ரூபா 50 காசுக்கு ஒரு முட்டை வாங்கினா கூட ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ பரிவர்த்தனை பண்றதுக்கான ஆதாரம் இங்க பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி ஆயிட்டு
1: இருக்கு.
0: இந்த பரிவர்த்தனை நடக்கவே இல்லைன்னு சொல்லவே முடியாது.
1: ஆதாரங்கள் கையில கிடைக்கும்,
0: கையில டிஜிட்டலாவே இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் கூடுமானம் வரைக்கும் சார், நம்ம எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே நல்லவர் தான் சார். சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஏதாவது தவறு நடக்கும். இந்த பேராசி பிடிச்சவங்கன்னு 2-7 பேர் இருக்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அப்பப்போ யாராவது ஒருத்தர் ஒரே வராங்க, ஒரு வழக்கு போடுறாங்க, அவங்களுக்கும் தண்டிக்கப்பட்டு வருகிறார்கள்.
1: சார், அடுத்ததான் நுகர்வோர் வெற்றி கதைகளில் சுவாரஸ்யமாக என்ன கதை சொல்ல போறீங்க?
0: இப்போ வீடு கட்டுறோம் இல்லை அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடு குடியிருப்பு கட்டுறோம்.
1: இப்போ நிறைய வந்துருச்சு,
0: நிறைய இருக்கு, அடுக்குமாடு குடியிருப்பு நிறைய இருக்கு. நீங்கள் செய்தித்தாள்களையும் படிக்கலாம், அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அந்த உரிய காலத்தில் ஒப்படைக்கலாம். நிறைய வழக்குகள்லாம் இருக்கு, நிறைய வழக்கு வெற்றிகரமாக நடந்திருக்கு. பாதிக்கப்பட்டவங்கலாம் நிவாரணம் அடைஞ்சிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்கன்னா கட்டி கொடுத்த கான்ட்ராக்டர் மட்டும் இல்லை, கட்டிக்கிட்ட அந்த வீட்டுக்காரன் தான், வீடு கட்டிக்கிட்ட அந்த வீட்டுக்காரன் தான், ரெண்டு பேருமே நிவாரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் உரிய நிவாரணம் இதில் இருக்குது சார், நம்ம கன்சியூமரில் இருக்குது. இப்போ யார் வீடு கட்டும்போது முதல்ல மாதிரி ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு அவங்கள மானசீகமாக ஒரு டிசைன் போட்டு பண்ணுறது இல்லை. இப்போ எல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க, இந்த வீடு கட்டுறதுன்னே கொத்தனார்கிட்ட போட்டு ஸ்பெசிஃபிகேஷன் முதற்கொண்டு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கலவை எவ்வளோ இருக்கணும், 1 கிலோ சிமெண்ட்னா அதில் 4 கிலோ மண் கலக்கணும், 2 கிலோ மண் கலக்கணும், ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டு தான் வீடை கட்டுறாங்க. அதில் ஏதாவது வயலேஷன் இருந்தால் தாராளமாக கோர்ட்டுக்கு போகலாம். அடுக்குமாடு குடியிருப்பு, அடுக்குமாடி குடியிருப்பு ஒரு 50 பேர் 60 பேர் 70 பேர் முன்னாடியே காசை வாங்கிட்டு கட்டி கொடுக்குறாங்க. 50 லட்சம் 40 லட்சம் காசு வாங்கிட்டு கட்டி கொடுக்குறாங்க. அதில் வந்து இத்தனை நாளுக்குள்ளே நாங்கள் அதை கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளுக்குள்ளே கொடுக்க முடியலன்னா அதுக்கு நம்ம நீதிமன்றத்தை அன்றைக்கி நிவாரணம் பெறலாம். அப்படின்ற கேசஸ்லாம் இருக்குது.
1: அது நுகர்வோரில் தான் வருதுங்களா?
0: நுகர்வோரில் தான் வருதும். இதெல்லாம் நுகர்வோரில் வரதுனால தான் நம்மளுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடுது. அதெல்லாம் ஒரு சிவில் வழக்காக போட்டோன்னா ரொம்ப காலம் கிடக்கும். நுகர்வோர் வழக்காக போகும்போது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நுகர்வோர் நீதிமன்றங்களும் வழக்காடிகளை கூப்பிட்டு, யார் வழக்கு போட்டவர் யார் கேக்கன்ஸாக வழக்கு போட்டவர் ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசி சமாதானமாக போடுற முயற்சியிலையும் ஈடுபடுறாங்க. ஸோ அதனால் நுகர்வோர் நீதிமன்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கு குறைஞ்சிட்டு தான் வருது. சமாதானமாக போகிறாங்க, வழக்கு தீர்ப்பும் வருது. அதனால வந்து அடுக்குமாடு குடியிருப்போ தனியார் ஒப்பந்தம் போட்டு போனதோ அங்க எந்த தவறு நடந்தாலும் நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தினால அதுக்கு அணுகி உரிய நிவாரணம் பெறலாம்.
1: நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டு சார், நுகர்வோருக்கான வெற்றி கதைகள்ல என்ன கதை சொல்ல போறீங்க
0: சார்? ஆன்லைன் ஒன்று இருக்கு சார். இப்ப எங்க பார்த்தாலும் இந்த ஆன்லைன்
1: பர்ச்சேஸ் பண்ணாலும்
0: ஆகும்தான். நீங்க பாத்துக்கலாம், டூ வீலர்ல அவங்க வந்து இவ்வளவு பெரிய பேக் வச்சு கட்டின்னு போறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே பயமா இருக்கும். ஆன்லைன் பர்ச்சேஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிருக்கு, அதிகமாயிருக்கு. ஆன்லைன் பர்ச்சேஸ் அதிகத்தில் ரெகுலர் வர்த்தகமும் ஒன்று கெட்ட மாதிரி தெரியல.
1: அதிகமாக தான் போகுது,
0: அதிகமாக தான் போகுது, எல்லாம் அதிகமாக தான் போகுது. இந்த ஆன்லைன் வந்துங்க இந்த நுகர்வோர் வரம்புக்குள்ள தான் வருது. 2002 ஒரு வழக்கு வந்ததுங்க, அதில் வந்து தெலுங்கானா ஸ்டேட் கன்சியூமரில் டிசைட் ஆன வழக்குங்க. அதில் வந்து நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு மேல் விற்றதுனால் விற்றவர் பாதிக்கப்பட்டார், அவர் நிவாரணம் கொடுத்தார். ஸோ அவங்களுக்கும் வந்து இ காமர்ஸை பற்றிங்க 1986-2019 வந்த சட்டத்தில் இ காமர்ஸை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க, நிறையவே பேசியிருக்காங்க இ காமர்ஸை பற்றி. அந்த இ காமர்ஸும் அதுக்கான விளக்கங்களும் அதில் சொல்லியிருக்காங்க. இ காமர்ஸை பற்றி 2019 சட்டத்தில் உரிய விளக்கம் இருக்குது. இதை போல் அவங்க ஆன்லைனில் பொருள் விற்றதும் வாங்கினது, இப்போ ஆன்லைனில் விற்றது பார்க்கும்போது ஆதாரங்களுக்கு குறைவில்லை. அவனே சொல்கிறான் கேஷ் ஆன் டெலிவரி சிஓடின்னு சொல்லுவான், இல்லை முன்னாடியே எனக்கு கொடுத்துறியான்னு கேட்பான், இல்லை வரும்போது அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணலாம். ஸோ அதனால அதுக்கான ஆதாரங்கள்லாம் அதுலேயே இருக்கு.
1: இப்போ ஆன்லைனில் ஏமாற முடியுமா?
0: ஏமாறது இருக்கு, ஏமாற்றவங்களும் இருக்காங்க, அதுக்கும் உரிய நிவாரணம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இப்போ உதாரணமாக நான் வந்து ஒரு பெரு நிறுவனத்தில் ஒரு பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணுறேன், அந்த நிறுவனம் அந்த பொருளுக்கு பதிலாக எனக்கு வேலை அனுப்பிச்சு போச்சு. ஸோ என்ன அனுப்பிச்சிருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும், அதுதான் என்கிட்ட இருக்க மெயின் ஆதாரம். அவருக்கு பரிவர்த்தனை பூரா என்கிட்ட ஆன்லைனில் தான் நடந்தது. ஸோ நான் கேட்டது உப்பு கேட்டேன், இவர் எனக்கு பெருங்காயம் அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டெஃபினட்டாக ஒரு நிவாரணம் வாங்க
1: இருக்கு. ஏன்னா ஒரு அலைக்கழித்தல் மாதிரி தானே.
0: ஆமா, அந்த ஆன்லைன்ல விற்கிறவங்களே எம்ஆர்பி ரேட்டுக்கு வித்தாங்கன்னு பனிஷ்மெண்ட் பண்ணிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் வர்த்தகமா இருந்தாலும் ஒரே நிவாரணம் இருக்குங்க
1: சார். இது வரைக்கும்

0: நுகர்வோருக்கான வெற்றி கதைகள் நிறைய அழகாக சொன்னீங்க. நுகர்வோர் ஒவ்வொன்றும் இதை கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். பொதுவாக நுகர்வோர் பொருட்கள் வாங்கும்போது அவங்க கடைபிடிக்க வேண்டிய ஆலோசனைகள் அவங்களுக்கு சொல்லுங்களேன்.
1: எது வாங்க போனாலும் பில் இருந்தால் பில் வாங்கிடுங்க. இந்த சேவை குறைபாடுகள் குறையணும் அப்படின்னாலே, சேவை குறைபாடு ஏற்பட்டவங்க எல்லாமே உரிய மன்றத்தை அணுகினா தான் அது குறையும். யாரும் நம்மளை ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல. ஏற்கனவே சொன்னது தான், அந்த மன்றத்துக்கு போனால் கூட நான் யார் ஒருத்தர் புகார் கொடுக்குறாரோ அவர் புகாரை மட்டும் வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறதில்ல. யார் மேலே புகார் கொடுத்துருக்காரோ அவரை கூப்பிட்டு அவர் தரப்பு நியாயத்தையும் கேட்டு தான் எடுக்கிறாங்க. அதனால் நீதிமன்றங்களை அணுகுங்க. அணுகுனாதான் நம்மளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும். ஏன்னா நுகர்வோர் வந்து ஒரு பொருளை வாங்குபவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு உரிமையில் குடிமகன். அதனால அவர் தன்னுடைய உரிமையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
0: உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து வழக்குரைஞர் டி ராமநாதன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும் போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன் பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.

0: பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும், அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தி தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோ கூறியபோது, இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டெர் லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்கேரியாவின் சோபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்கு துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக் கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து

0: அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமைகளை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாரணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25, 8:00.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் வலிப்பு நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் சீஜர்ஸ். இது தமிழ்ல வலிப்பு அப்படின்னு சொல்றாங்க, காமனா ஃபிட்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். சோ ஃபிட்ஸ் அப்படின்னா என்ன, ஃபிட்ஸ் வந்தா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஃபிட்ஸ் வேற ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அவருக்கு அங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல, அதுக்கப்புறம் அவர் என்ன ரெக்கவரி அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வலிப்பு நோய்ங்கிறது நம்ம மூளையில இருக்க நியூரான்கள் அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது இருந்ததுன்னா அது வலிப்பா மேனிஃபெஸ்ட் ஆகலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலா இருப்பாங்க, திடீர்னு சடனா கீழே விழுந்து கை கால்களை பலமா வந்து இழுக்க ஆரம்பிப்பாங்க. அதை தாண்டி என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, வாயில இருந்து நுர வரலாம், அவருடைய நாக்க கடிச்சிட்டு ரத்தம் வர வாய்ப்பு இருக்கு, கண்கள் மேல போகும். அந்த வலிப்பு எபிசோடப்போ சில பேர் இன்வாலண்டரியா யூரினோ மோஷனோ பாஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நம்ம வலிப்பு நோய் பத்தி ஏன் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த வலிப்பு நோயாளிகள் இந்தியால ரொம்ப அதிகமா இருக்காங்க வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது. அதை தாண்டி நிறைய ஸ்டிக்மாவும் இருக்கு, நிறைய ராங் மேனேஜ்மெண்ட்டும் பீப்புள் இதுக்கு பண்றாங்க. நார்மலா இந்த வலிப்பு ஒரு எபிசோடு வந்து ஒரு 1-3 நிமிஷத்துக்குள்ள நார்மலாவே செட்டில் ஆயிடும். சில பேருக்கு இதை தாண்டியும் போகலாம். இந்த ஸ்டாப் ஆனப்புறமும் சில பேருக்கு கொஞ்சம் நேரம் வந்து மயக்கமும் நினைவும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ இதெல்லாம் இருக்கு. சில பேருக்கு இந்த டிபிக்கல் சிம்டம்ஸ் இல்லாமலும் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டேர் அது கூட இருக்கலாம். சோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது வலிப்பா இருக்கலாம். ஆல்ரெடி வலிப்பு நோயாளிகளுக்கு இதை பத்தி தெரியும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியும். சோ இந்த சிம்டம்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. சோ ஒருத்தருக்கு வலிப்பு வருது, நம்ம பக்கத்துல இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணணும். நார்மலா நமக்கு என்ன பழக்கம் இருக்கு அப்படின்னா, நம்ம படங்கள்ல பாக்குறதுலாம் என்னன்னா, வலிப்பு நோயாளிகளுக்கு கையில ஒரு சாவிக்கொத்தையோ ஒரு மெட்டல் ஆப்ஜெக்டையோ கொடுப்பாங்க. நம்ம அதை கண்டிப்பா பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, வலிப்புனால வர பாதிப்பை விட இந்த ஆப்ஜெக்ட்ஸ்னால வர பாதிப்பு அதிகம். அவங்க சடனா அவங்களோட கை கால்கள் இழுக்கும் போது நம்ம கையில ஏதாவது ஷார்ப் மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தோம்னா அது அவங்களையோ அவர் பக்கத்துல இருக்கவளையோ இன்ஜூர் பண்றதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். சோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, அவர் சுத்தி இருக்க சரௌண்டிங்க சேஃப் ஆக்குறது. அவர் பக்கத்துல ஏதாவது ஹார்ட் ஆப்ஜெக்ட்ஸோ இல்ல ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸோ இருந்தா முதல்ல அதை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவர் கூட வெயிட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த சிச்சுவேஷன் ரொம்ப பேனிக்காவும் ஓவர் க்ரௌடரா இல்லாம பாத்துக்கணும். மத்தவங்களெல்லாம் விளக்கிட்டு காத்து வர மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ல அவர் வச்சுட்டு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு, எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிற டைம் நோட் பண்ணும். இது ஏன் முக்கியம்னா, இந்த ஃபிட்ஸ் ஆனது 5 நிமிஷத்தை தாண்டி நிக்காம போகுது அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் எப்லிப்டிக்கஸ் சொல்லுவாங்க, அதுக்கு இன்னும் அதிதீவிர சிகிச்சை தேவைப்படலாம். சோ இந்த டைமை நோட் பண்ணிட்டு அவருக்கு அடி எதுவும் படாம பாத்துக்க வேண்டியதா நம்மளுடைய மெயின் ரோல். நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவோம்னா ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுப்போம், அதை கொடுக்க கூடாது. வாயில நுர வருது, நாக்க கடிச்சிட்டு ரத்தம் வருது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணும், நம்மளோட விரலை வச்சு நாக்க உள்ள தள்ளுறதோ இல்ல ஏதாவது ஹார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வாய்க்குள்ள திணிக்கிறதோ கூடாது. இதனால அவருக்கு சோக்கிங் ஏற்படலாம், உங்களுக்கும் இன்ஜுரிஸ் ஏற்படலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாயில தண்ணி கொடுக்கறது இல்ல உணவு கொடுக்கறது அப்படின்னு இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த சீஷர் எபிசோட் யூஸ்வலா ஒரு 3 நிமிஷத்துல நின்றும். அது முடிஞ்சப்பறம் என்ன பண்ணணும்னா, அவரை ரெக்கவரி பொசிஷன்ல வைக்கணும். அவங்களுக்கு நின்று கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், இடது பக்கமா ஒரு கழிச்சு அவரை படுக்க வச்சிட்டாலே வாயில இருக்க நுரைகள்லாம் கீழே வடிஞ்சிரும், அவருக்கு கான்சியஸ் ரீகெயின் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மீன் டைம் 108 கால் பண்ணி அவர் இமீடியட்டா நியர்பை ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை உள்ள ஒருத்தரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, அங்க மருத்துவராக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் வைட்டல் அசஸ் பண்ணுவாங்க, அவருக்கு ஆக்சிஜன்

0: சப்ளிமெண்டேஷன் தேவை இருந்தால் கொடுப்பாங்க. அவரோட பேசிக் பிளட் டெஸ்ட் அண்ட் பேராமீட்டர்ஸ் பார்ப்பாங்க. சுகர் லெவல்ஸ் கம்மியாக இருந்தால் சுகர் லெவல்ஸ் கரெக்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்த வலிப்பு நிக்கல அப்படின்னா வலிப்பு நிக்கிறதுக்கான ஆன்டி எப்லெப்டிக் மெடிக்கேஷன்ஸை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. முதல் மருந்து கொடுத்த பிறமே நின்றும். சில பேருக்கு அது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவருக்கு ஐசியு சிகிச்சை தேவைப்படலாம். அது ஸ்டேட்டஸ் எப்லெப்டிக்னு சொல்லுவாங்க. அவருக்கு மல்டிபிள் மெடிக்கேஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். தேவைப்பட்ட வாயில இன்டுபேஷன் சொல்லப்படுற எண்டோட்ரக்கல் இன்டுபேஷன் பண்ணிட்டு வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணிட்டு இந்த மருந்துகள் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த சீசர் கண்ட்ரோல் ஆனப்பறம் இது எதனால வந்தது அப்படிங்கிறதுக்காக தேவைப்பட்ட சிடி ஸ்கேன், ரத்த பரிசோதனைகள், இஇஜின்னு சொல்லப்பட்ட டெஸ்ட்கள் இதெல்லாம் எடுக்கப்படும். நியூரோலஜிஸ்டோட கன்சல்டேஷனுக்கு அப்புறம் அவர் ஒரு ஐசியூவில் அட்மிட் பண்ணப்படி கேர் பண்ணப்படுவார். வலிப்பு குணமானப்பறம் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணப்படுவார். இந்த வலிப்புங்கிறது பெரியவங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வரலாம். இதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் வலிப்புகள் வரலாம். ஒவ்வொருத்தருக்குமான மேனேஜ்மெண்ட் டிஃபரெண்ட். ஸோ குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களுக்கு வலிப்பு வந்ததுன்னா உடனடியாக அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது முக்கியம். எஸ்பெஷலி கர்ப்பிணி பெண்களுக்கு இது பெரிய ஆபத்து கொடுக்கலாம், உயிரிழப்பு கூட ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு பிரசவ காலத்தில். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளை ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரியான பேஷன்ஸ் கேர் பண்ணுறதுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும். நம்மளோட வேலை என்ன அப்படின்னா வலிப்பு வந்ததுன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம டெஃபினட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். வாயிலையோ இல்லை ஒரு கையிலையோ எந்த ஹார்ட் ஆப்ஜெக்ட்ஸும் கொடுக்கக்கூடாது. வலிப்பு எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது எந்த டைமில் முடியுதுங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி வைக்கணும். இது 5 நிமிஷத்துக்கு மேலே போனால் இமீடியட்டாக 108 கால் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணும். வலிப்பு நோயாளிகள் டிஸ்சார்ஜுக்கு அப்புறம் வந்து டாக்டர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதான் ஃபாலோ பண்ணும். டிரைவிங் பண்ணுறது, இந்த மாதிரி மிஷினரி ஹேண்டில் பண்ணுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஹெல்த் அட்வைஸ் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணுற மெடிக்கேஷன்ஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் தேவைப்படுற அளவுக்கு கண்டினியூ பண்ணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே இதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வலிப்பு நோய் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் 7:30 25 வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட இந்த நிகழ்ச்சி. வணக்கம் மக்களே. நம்ம நிகழ்ச்சியில வேற லெவல்ல சூப்பரான ஒரு கேள்விங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உலகிலேயே முதன்முறையாக நிலவின் தென் துருவத்தை அடைந்த இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த இஸ்ரோவின் திட்டம் எது அப்படின்ற கேள்விய எங்களோட முகநூல் பக்கமான ஆகாஷ்வாணி புதுச்சேரி முகநூல் பக்கத்துல நான் பதிவிட்டு இருக்கேன். அதுக்கு சரியான பதில நீங்க என்ன பண்ணணும், கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உலகிலேயே முதன்முறையாக நிலவின் தென் துருவத்தை அடைந்த இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த இஸ்ரோவின் திட்டம் எது? இதுதான் அந்த கேள்வி. கரெக்டான ஆன்சரை வேகமா போயிட்டு எங்களோட முகநூல் பக்கத்துல அந்த கேள்விக்கு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நேரம் 7:35, 28 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சி வணக்கம் மக்களே, வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில வேற லெவல் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உலகிலேயே முதல் முறையாக நிலவின் தென் துருவத்தை அடைந்த, இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த இஸ்ரோவின் திட்டம் எது அப்படின்ற கேள்வி தான் கேட்டுருந்தேன். நிறைய பேர் வேற லெவல்ல போய் கரெக்டா எங்களோட பேஸ்புக் பேஜ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டான ஆன்சரை நீங்களும் வெயிட் பண்ணாதீங்க, போனை எடுங்க. ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜ்ல போயிட்டு கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான பாட்டு வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:40, 22 நீங்க கேட்டு வணக்கம் மக்களே, வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். கூட வேற லெவல்ல கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன கேள்வின்னு தோணிக்கிட்டே இருக்கோம். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், என்ன கேள்வி? உலகிலேயே முதல் முறையாக நிலவின் தென் துருவத்தை அடைந்த, இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த இஸ்ரோவின் திட்டம் எது அப்படின்றதான்ப்பா கேள்வி. ஏப்பா கேள்வியை சொல்லிட்டேன், ஆன்சருக்கு என்னப்பா பண்றது? ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட முகநூல் பேஜ் ஒன்று இருக்கு, அந்த பேஜில் போயிட்டு கரெக்டான ஆன்சரை வேற லெவலில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 7:15. இது எஃப்எம் ரெயின்போ புதை 102.8. வணக்கம் மக்களே, உலகிலேயே முதல் முறையாக நிலவின் தென் துருவத்தை அடைந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த இஸ்ரோவின் திட்டம் எது அப்படின்றதா நம்மளோட இன்னைக்கான எஃபி க்வெஸ்சன். நிறைய பேர் சூப்பரா போய் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் போய்கிட்டே இருங்க, இன்னும் நிறைய ஆன்சர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், கரெக்டான ஆன்சர்ஸ் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். உங்களுக்கான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

நேரம் 7:55, 36 நொடிகள்ல வணக்கம் மக்களையோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. முதல்ல என்ன ஆன்சர்னு நீ சொல்லு, அப்பதான் அதை நாங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும் சொல்ற. நீங்க சொல்ற மைண்ட் வாய்ஸ் என் மண்டைக்குள்ள கேக்குது. ஃபர்ஸ்ட் நான் கேள்வியை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான ஆன்சரையும் சொல்லிடுறேன். கேள்வி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உலகிலேயே முதன் முறையாக நிலவின் தென் துருவத்தை அடைந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த இஸ்ரோவின் திட்டம் எது அப்படின்றதுதான் கேள்வி. அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏதாவது கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ஆன்சர்னா, சந்திராயன் 3 அப்படின்றதுதான் அதோட கரெக்டான ஆன்சர். நிறைய பேர் வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சூப்பரா ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாம் யார் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாபு முல்லக்காடு, வன்னை கணேசன், பொன்னியம்மன் மேடு, வீரமணி பாலன், கோவிந்தன் பேட்டை, அன்புராணி, ஷாகுல் அமித், கொடிக்கால் பாளையம், ஹரிஹரன், அன்பு எம் கேடார், வேலுமணி, தனலட்சுமி, வீரா, செந்தில் முருகன், விளக்கப்பாடி, சோ சண்முக சுந்தரம், மதுரை, ஷாகுல் ஹமீத், எரவாஞ்சேரி, பிரபு வீரா, ராஜபாளையம், சுமதி பாபு, புவனகிரி, வீரதுரை, அரியலூர், அந்தோனிராஜ், சென்னை, அப்புறம் ஹேமலதா, கள்ளக்குறிச்சி, இவங்கெல்லாமே எங்களோட முகநூல் பக்கமான ஆகாஷ்வாணி புதுச்சேரியில போயிட்டு இந்த கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நிறைவாக சூப்பரான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இளம் விளையாட்டு வீரர்களின் சாதனைகள் மற்றும் இந்தியாவில் விளையாட்டுத் துறையின் விரைவான வளர்ச்சியை சுட்டிக்காட்டியதுடன் உலக அரங்கில் இன்னும் உயர்ந்த இலக்குகளை அடைய வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்திய ரயில்வே நாடு தழுவிய அளவில் ரயில் நிலையங்களில் தீ பாதுகாப்பு தணிக்கைகளை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சியானது தற்போதுள்ள தீ பாதுகாப்பு அமைப்புகளை மதிப்பிடுவதிலும் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் ரயில்வே சொத்துக்களை பாதுகாக்கவும் முன்னேற்றம் தேவைப்படும் பகுதிகளை கண்டறிவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஜவுளி துறைக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்குவிப்பு திட்டத்தின் 3ஆம் கட்ட அமலாக்கத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு 22 புதிய விண்ணப்பங்களை அங்கீகரித்துள்ளது. செயற்கை இழை துணி, செயற்கை இழை ஆடைகள் மற்றும் தொழில்நுட்ப துணி ரகங்களின் உற்பத்தியாளர்கள் இதில் அடங்குவர். புதுச்சேரியில் கோவிந்தசாலை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு துப்புரவு பணிகளின் போது சுமார் 5 டன் கட்டிட கழிவுகள் மற்றும் 1 டன் குப்பைகள் அகற்றப்பட்டு மக்கும் குப்பை, மக்கா குப்பை என தரம் பிரித்த குப்பைகள் வளமீட்பு பூங்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சென்னையில் நேற்று காலமான இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான தேனியில் இன்று நடைபெற உள்ளன. நேற்று சென்னையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலரும் பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: நேரம் 8:14 நிமிடங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா ஸ்டுடியோல இருந்து பேசிட்டு இருக்கேன். எஸ் வெளியே நம்ம ஆர்ஜே ஒவ்வொரு நாளும் ஒரு ஆர்ஜே ஒரு ஸ்பாட்டுக்கு பாண்டிச்சேரியில் இருக்க ஏதோ ஒரு ஸ்பாட்ல இருந்து அங்க இருந்து நமக்கு நம்ம புதுவையை ஹோஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சீனு ஒரு பிஸியான ஸ்பாட்ல இருந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன ஸ்பாட்ல இருக்காரு அப்படின்றத நாமளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஆர்ஜே சீனு.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்துடன் இருக்கும் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்க எனர்ஜி பேக் ஆர்ஜே சீனு தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம புதுவை வண்டி சும்மா விருன்னு வந்து பிரேக் போட்டு நின்றுட்டு இருக்க இடம் எது தெரியுமா? நம்ம புதுவையோட இதய துடிச்சம் எந்த நேரமும் சும்மா அதிரடியா பரபரத்துட்டு இருக்கிறேன். நம்ம இந்திரா காந்தி சிலை சந்திப்பு நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கேன். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை விழுப்புரம் வண்டிகளோட வேகம், இன்னொரு பக்கம் நம்ம கடலூர் ரோடு வழியா காலையிலே காலேஜுக்கும் வேலைக்கும் பறக்கிற நம்ம மக்களோட அவசரம்னு இந்த ஏரியாவே இப்ப சும்மா வேற லெவல் எனர்ஜியில இருக்கு. இந்த இந்திரா காந்தி சிலையை கடந்து கடலூர் ரோடு வழியா இன்னைக்கு காலையில டிராவல் பண்ற நம்ம மக்கள் மனசுல என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, இங்க இருக்கிற லோக்கல் வைப் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நேரடியா நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த சிக்னல்ல வெயிட் பண்றோம் வாகன ஓட்டிகளே, பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிற காலேஜ் அண்ட் பப்ளிக். உங்க ஆர்ஜேசியனோட மைக்கு இப்ப உங்ககிட்ட வரப்போது ரெடியாயிருங்க. இது நம்ம புதுவை மெயின் ரோடு சிட்டி ரைடு 102.8 எஃப்எம் ரெயின்போ ஸ்டேடியம். பஸ் இப்ப நம்ம நிகழ்ச்சி வந்து பார்த்ததுக்காக ஒருத்தர் ரொம்ப அவசரமா வந்து வேலைக்கு போறதுக்காக வெயிட் பண்றாரு, நம்ம அவர்கிட்ட தான் பேச போறோம். ஹாய்
2: சார், வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? எங்க இருந்து வருவீங்க சார்? நம்ம இப்ப லாஸ்ட்

0: எல்லா பக்கமும் மக்கள் இந்த நடமாட்டம் அதிகமா இருக்குது. காலையிலயும் 7 மணிலேருந்து சந்திச்சா நாலா பக்கம் பஸ் போக்குவரத்து வாகன பிரச்சனை இருக்குது. பிள்ளைங்க ஸ்கூல் போற பிள்ளைங்கள இருந்து அலுவலக அதிகாரிகள் இருந்து இடத்த விட்டு ஊர் பல நல்லது போறதுல இருந்து மக்கள் திராவிட போறது இதாச்சிருக்கு. 4 மணி இருக்கு இதாச்சு தெரியுது.
1: சரி ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து,
0: ஆமா சார்
1: ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான இடம் இல்லைங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த சிக்னல்ல இருந்து பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம பேச போறோம்ன்ற ஒரு ஐடியால தான் வந்தேன்.
0: ஓகே,
1: அது ஒரு தரப்பு மக்கள் மட்டும் கிடையாது, எல்லா ஊரை சேர்ந்த மக்கள்கிட்டயும் பேசுற இடமா இருக்கும். ஏன்னா இங்க வந்து பஸ் வந்து இறங்குறவங்க போறவங்க எல்லா தரப்புகிட்டையும் பேசுற மாதிரி இருக்கும். நீங்க சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் வந்து மேடான பகுதி, பாண்டிச்சேரி வந்து மேடான பகுதி, சொல்லுங்க உங்க ஊரோட எங்க ஊருனாலும் தண்ணி கெத்துப்பான் எழுத்துப்பான் சூப்பர்ப்பான்ற மாதிரி தான் என்னென்ன.
0: நம்ம ஊரு பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் தெரியல, பாண்டிச்சேரி பொறுத்தவரைக்கும் ஹாஸ்பிட்டல் பத்தி சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் நல்லா கெட்டாரி இருக்கு, பாலிடெக்னிக் இருக்குது, எல்லா பிள்ளைங்க காலேஜ் இருக்குது, டென்த் உமன்ஸ் காலேஜ் இருக்குது, அதிகாரி இருக்குது, எல்லா இருக்கு. பிரச்சனை ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே இருக்குது, எங்க இதுக்கு நம்ம வந்து வெளியே போகணும். அரசு பக்கத்திலேயே நம்ம மார்க்கெட் இருக்குது, சென்னை மாட்டு போயிருந்தது இருக்குது. எல்லா வசதியும் நிறைய ஊரு
1: சொர்க்கம்ன்றீங்க.
0: ஆமா சார், அதே நீங்க மெடக்கல வேணும்னு தேமஸான பேசுறேன். பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் எந்த பிரச்சனையும் பாடிச்சிருக்கேன் இல்லை என்ற குறை இல்லாம இருக்கு சார். அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு பாப்பம் ஆயிடுச்சு. நீங்க எந்த ஊருக்கு இல்லாத பஸ் நம்ம ஊர் இருக்குது, இல்ல மேம்பாலம் கட்டுறதா இருக்காங்க, இன்னைக்கு வரையும் மக்கள்
1: எப்படி அதாவது நீங்க இப்ப லாஸ்ட் டைம் வந்து வரீங்க?
0: ஆமா சார்.
1: இந்த இடத்துக்கு வந்து நீங்க எத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க?
0: இங்க வந்து 5 வருஷம் இருக்கு
1: சார். 5 வருஷமா வேலை செஞ்சிருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு வேலை எல்லாம்?
0: வேலையை பத்தி நல்லா
1: நல்லா போயிட்டு இருக்கு. சரி ஓகே, இப்ப லாஸ்ட் எனக்கு இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் சார். லாஸ்ட் பெட்டிக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: அந்த மாதிரி
1: அந்த ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா
0: புதுச்சேரி திச்சேரி புதுவரி அப்படியே
1: அவ்வளவு ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்னு ஒருத்தர் இருந்தாரு, அதாவது அந்த பேர் கொண்ட ஒரு பென்ஷனர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், நல்ல நிர்வாகி. அவர் மூலமா அந்த பேர் வந்து வந்தது. நான் இது வந்து ஒரு தடவை வந்து நம்ம புதிய நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். ரொம்ப ஒரு பெரிய வரலாறு வந்து அந்த லாஸ்பேட்டைக்கு உண்டு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான இடமும் கூட லாஸ்பேட்டை. எனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்பேட்டைக்கு ஒரு டச் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கல்லூரி பருவம் எல்லாம் வந்து லாஸ்பேட்ல தான். அதனால நல்ல ஜாலியா நல்லா அந்த ஏரியா தான் சுட்டிருக்கிறேன். எவ்வளவு காலம் அந்த ஏரியா வந்து ரவுண்ட் அடிக்க முடியுமோ அவ்வளவு ரவுண்ட் அடிச்சிருக்கிறேன். என்னுடைய காலம் வந்து அந்த இடத்துல தடம் படிஞ்ச இடம். சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து முன்னாடி பார்த்து இந்த இந்திரா காந்தி கதை, அதான் நீங்க 10 வருஷமா இந்த பக்கத்துல வேலைக்கு வந்துட்டா, நீங்க முன்னாடி பார்த்து இந்த இந்திரா காந்தி கதைக்கும் இப்ப வந்து எவ்வளவு வேகமா பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு இந்த இந்திரா காந்தி சிலைக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க பாத்துருக்கீங்க?
0: நல்ல லெவல் பாண்டிச்சேரி வந்து அவ்வளவு இது இல்ல சார், ரோடு சரியா இருக்குது. இன்னைக்கு பார்க்க போனா வந்து எவ்வளவு பன்மடங்கு வந்து வளர்ச்சி. அன்னைக்கு வந்து ஒரு காலத்துல மாட்டு வண்டியில போட பக்கம் எல்லாம் இருந்தாங்க.
1: நீங்க வந்து அந்த மாதிரி மாட்டு வண்டியில போன அனுபவம்
0: மாட்டு பாத்துருச்சேன்னா அந்த காலத்து மாட்டு வண்டியில போயிருக்காங்க.
1: நீங்க போன அனுபவம்லாம் இருக்குங்களா?
0: ஒருத்தர்
1: போயிருப்பீங்க
0: எங்க கிராமத்துல சுத்தப்பட்டு கிராமத்துக்கு படிக்கிறீங்க கொண்டு போயிருப்பாங்க. அது அப்ப போய் பழக்கம்
1: பாத்தீங்க, எங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. நீங்க போயிருக்கீங்க, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்ப எங்களுக்கு அடுத்து வர தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு வந்து இல்லாம இருக்கு.
0: கண்டிப்பா.
1: ஆமா ஓகே ஓகே, சூப்பர் சார். நம்ம நிகழ்ச்சி வந்து பேசிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க. காலையிலே வந்து இவ்வளவு பரபரப்பான சுச்சுவேஷன்ல ரேகம் ரெயின்போல பேசிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு அனுபவம்?
0: சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த பேட்டி காட்டுறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, கேட்கறதுல சந்தோஷம் ஆசையா இருக்குது. பணிச்சியை பத்தி எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே இப்ப மக்களுக்கு தெரிஞ்சுது.
1: ஓகே சார், இப்ப நல்லா பேசுறீங்க. அந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு நன்றி சார். நன்றி சார். இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரி இந்திரா காந்தி சிலையில இருந்தா போக போது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஒரு இடமா இருக்கு. அதாவது இந்த இந்திரா காந்தி சந்திப்பும் வெறும் ஒரு சிக்னல் சந்திப்பு மட்டுமே கிடையாதுங்க. இதுதான் புதுச்சேரியோட ஆகப்பெரிய ஒரு நுழைவாயில், த மெயின் கேட்வே சொல்லலாம். ஏன் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சென்னை

பிள்ளையார் விழுப்புரம், திண்டிவனம் மற்றும் கடலூர் ஆகிய நான்கு திசைகளில இருந்து வரக்கூடிய சாலைகளை இணைக்கிற ஒரு மிக முக்கிய நான்கு வழி சந்திப்பா வந்து இந்த இந்திரா காந்தி சாலை இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்துதான் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜிச்சின்னு பேசிட்டு இருக்கேன். இன்னும் நான் நிறைய பேர்கிட்ட பேச போறேன், அவங்களுடைய அனுபவங்களையும் வந்து இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி நம்ம கேட்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இதே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 8:11:24 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டிருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நம்ம ஆர்ஜே சீனு இந்திரா காந்தி சிலையில இருந்து சூப்பரா பேசியிருந்தாங்க. ஸோ இந்த தருணத்துல அடுத்த ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். ஸோ இப்ப அடுத்ததா பாட்டு கேட்கலாம். எந்திரன் திரைப்படத்துல இருந்தேன்

0: more than 25 crore people out of poverty during past 12 years of NDA government shows that its policies are correct and moving in right direction. Indian Chamber of Commerce plans to channel investments worth 1 lakh crore rupees into West Bengal. IMD forecasts heavy rainfall in places over northeast, sub-Himalayan West Bengal, Odisha, Kerala and Mahi today. US military strikes multiple targets in Iran in latest escalation of tensions in West Asia. And Prime Minister Modi praises performance of Indian sportspersons and urges the nation to set ambitious targets for Olympics. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 8:30
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக. நான் ஆர்ஜே ஜனா ஸ்டுடியோல இருந்து பேசிட்டு இருக்கேன். வெளியே நம்ம ஆர்ஜே சீனு இந்திரா காந்தி சேர்த்துக்கிட்டு இருக்க சிக்னல்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஸ் மக்களை, நம்ம ஆர்ஜே சீனு பிஸியான பிளேஸ்ல இருந்து நம்ம புதுவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. ரொம்பவே பிஸியான ஸ்பாட் இல்லையா? இந்திரா காந்தி சேச்சூர் பாண்டிச்சேரியோட மெயின் பிளேஸ் சொல்லியிருந்தாரு. சோ அடுத்து யாரெல்லாம் பேச ரெடியா இருக்காங்க அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஆர்ஜே சீனு.
6: புதுச்சேரியின் ரியல் சவுண்டான நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுச்சேரியோட மிக முக்கியமான எஃப்எம்மில் சுறுசுறுப்பா இருக்கிற மாபெரும் நுழை வாயிலான இந்திரா காந்தி சிலை சந்திப்பு மற்றும் கடலூர் சாலை பகுதியில இருந்துதான் முன்னோக்கி நம்முடைய நம்ம புதுவை நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போற ஒரு பெண்மணி வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட பேசலாம்.
7: அதனால இன்னைக்கு வந்து சப்பாத்தி செஞ்சு டெய்லி வேலை இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம படைக்கிற வேலை இருந்தால கொஞ்சம் பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு சப்பாத்தி செஞ்சு சூப்பரான வேலையை முடிச்சுட்டு
6: வந்திருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கதிர்காமத்துல வரீங்க.
7: ஆமா,
6: உங்க தெருவுல அப்பா கையில் இந்த சாப்பாடு சரியானா செம்மையா இருக்கும்பா. அதுப்பா
7: எனக்கு ரொம்ப சமைக்கிறது அதிகமாயிட்டுமே எனக்கு ரொம்ப காடை செஞ்சா ரொம்ப பிடிக்கும். காடை வறுவல் பிடிக்கும்.
6: காடை வறுவல் ரொம்ப பிடிக்கும்.
7: ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு நல்லா டேஸ்டா இருக்கணும் அப்படிங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி செய்வாங்க. இருந்தாலும் நம்ம வெளியில ஹோட்டல்ல செய்யற அளவுக்கு இருக்காது.
6: அம்மா

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 8:38 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. ஒரு அம்மா வந்து சூப்பரா நம்ம எஃப்எம் ரெயின்போ பத்தி நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க பேசும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இதே என்ஜாய்மெண்டோட ஐயன் படத்துல இருந்து பாட்டு கேட்டுவாங்க. ஸ்டே டியூன்டா இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுபாய் 102.8.

0: நேரம் 8:44 19 நொடிகள் ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போல கேட்டு இருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே சீனு இந்திரா காந்தி ஸ்டேஜ்ல தான் இன்னைக்கு ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட தொடர்ந்து பேசிடலாம்.
1: இன்னைக்கு புதுச்சேரியின் இதய துடிப்பான இந்திரா காந்தி சிறையில இருந்தும் புதுச்சேரி கடலூர் மாவட்டமா செல்லக்கூடிய விஷயங்கள் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியா நம்மளுடைய நிகழ்ச்சி பேசிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து அவங்க எஃப்எம் லவ் பண்றாங்க, வானொலியை லவ் பண்றாங்க, அது வந்து அவங்க பேசுற பேச்சுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் பெண்மணி, அதாவது அவங்களும் வந்து பிஸியா வேலைக்கு போறவங்க தான், அவங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: நான் நாகோலி பேசுறேன். நான் ஹாஸ்பிட்டல் இருந்து இந்திராகன் சொல்லுங்க இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஹவுஸ் பண்றேன். ஆனா வர வழியில ரெண்டு டிராபிக் ஜாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எல்லாத்தையும் கடந்து வந்தாங்கல்ல, அதுதான் வந்து இருக்கேன். அதனால ஒண்ணு வேற இன்னும் ஜாலியா போயின்னு இருக்கு.
1: நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் ஏரியா தான்?
2: நான் லாஸ்ட்

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், உங்க பேசுறேன்.
0: நான் நாகோலி பேசுறேன். நான் ஹாஸ்பிட்டல் இருந்து இந்திரா கன்சல்ட்டன்ட் இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஹவுஸ் பண்றேன். ஆனா வர வழியில ரெண்டு டிராபிக் ஜாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எல்லாத்தையும் கடந்து வந்தாங்கல்ல, அதுதான் வந்து இருக்கேன். அதனால ஒண்ணு வேற ஒண்ணும் இல்ல, ஜாலியா
1: போயின்னு
0: காலையில வந்து
1: நூடுல்ஸ்ல
0: மதிய சாம்பார் வச்சிருக்கு. காலையில எல்லாமே ரெண்டு வேலைக்கு சாப்பாடு எடுத்துட்டு காலையில வேலைக்கு ரெடியா இருந்தேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து செல்வசக்தி விநாயகர் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வாராகி அம்மன் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்பெஷல். அவங்க கையில வந்து எதை நம்ம நினைச்சு வந்துட்டானோ அது கண்டிப்பா அது நடக்கும். அது பண்டிகையில வந்து
1: மாசம்
0: மாசத்துல ரெண்டு பண்டிகை வரும். நாங்க எதை நினைச்சாலும் அது கண்டிப்பா அது நிறைவேறும். எனக்கு
1: ஒரு பாரம்பரியம் இருக்கு, பாரம்பரியமான சில உணவு வகைகள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லுங்க, அதாவது நீங்க உங்க காலத்துல நீங்க சாப்பிட்டதோ இல்ல உங்க பாட்டிமார்கள் அது மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்ததோ நீங்க அதை ஃபாலோ பண்ணி செஞ்சதோ அந்த மாதிரியான உணவு பொருட்கள் என்ன மாதிரியான சொல்லுங்க, என்ன மாதிரியான உணவு பண்ணுங்க.
0: கேழ்வரகு, கம்பு இதையெல்லாம் போட்டு சத்து மாவு மாட்டி அனுப்பி அதை வந்து நான் காலையில கேழ்வரகு அதெல்லாம் சாப்பிடுவோம். மீன் குழம்பு எல்லாம் நல்லா
1: வைப்போம்.
0: சண்டே கூட விரால் மீன் குழம்பு
1: எனக்கு
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: நிறைய கேளுங்க, உங்களுக்கான நிறைய சிக்கல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரையும் கவரக்கூடிய நிகழ்ச்சி நிறைய
0: வந்துருக்கோம்.
1: இன்னைக்கு இந்திரா காந்தி சிலையில இருந்துதான் நம்முடைய நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம புதுவை லைவ் ஷோல புதுச்சேரியோட ஆகப்புறேன் நுழைவான இந்த இந்திரா காந்தி சதுக்கத்தில் நின்றும் சென்னை விழுப்புரம் திண்டிவனம் அண்ணன் நாலு திசையில இருந்து வர்ற வண்டிகளோட சத்தத்துக்கு நடுவுல நம்ம கடலூர் ரோடு சிக்னல்ல வெயிட் பண்ணா வாகன ஓட்டிகள் பஸ்ஸுக்காக தவம் இருந்தவங்க, பஸ்ஸை விட்டு இறங்கி ஆபீஸுக்கும் காலேஜுக்கும் பயிற்சி வைக்க ஓடுனவங்க, பாசக்கார மக்கள் எல்லோரும் நம்மளை பேசின இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒண்ணு மட்டும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சுங்க, இந்த சாலை வெறும் கான்கிரீட் ராடு மட்டும் இல்லைங்க. ஒரு பக்கம் நடேசன் நகர் ஜெயா நகர்னு பரபரப்பான மாடர்ன் குடியிருப்புடன் பெரிய ஜவுளி கடைகள் ஹாஸ்பிட்டல், இன்னொரு பக்கம் இதே கடலூர் ரோடு வழியா போன 2000 வருஷத்து வரலாற்று பொக்கிஷமான அரிக்கமேடு, தவளகுப்பம் மார்க்கெட், கிருமம்பாக்கம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, மணக்கல விநாயகர் பழனி, திருவையோட பழமையும் புதுமையும் ஒன்னா இருக்கிற ஆக சிறந்த ஒரு லைஃப் தான் நம்ம கடலூர் ரோடு. இந்த நீரூற்றுக்கு நடுவுல கம்பீரமா நிக்கிற இந்திரா காந்தி சிலையை போலவே இங்க இருக்கிற நம்ம உழைக்கும் வர்க்கத்தோட எனர்ஜியும் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே செம்மையான கெத்தான ஒரு விஷயம். இன்னைக்கு ஆஃபீஸ் காலேஜ் அவசரத்திலையும் ஏன் மைக்கு முன்னாடி வந்து ரொம்ப யதார்த்தமா கலகலப்பா பேசின எல்லா சாம்பியன்ஸுக்கும் உங்க ஆர்ஜி சீனோட நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை. மீண்டும் ஒரு நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சீனோ. டாடா, பை பை நேயர்களே.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கயிறு ராசியில் என்றும்.

0: நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: நேரம் 8:55, 2 நொடிகள்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிரங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு வயசான அம்மா தெருவழியாக போயிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் எண்ணத்தையோ வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் மெதுவாக அவங்கக்கிட்ட போய் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தான். பார்த்தா அவங்க கையில் 4 பல் இருந்து தான். இவன் ஆச்சரியமாக அந்த அம்மாவை பார்த்தான். ஏம்மா உனக்கு என்ன பைத்தியமா, ஏது இந்த பல், இதை என்னத்துக்காக கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த அம்மா விவரம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இதை பார்ப்பா, எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன், அவனை தரையிலேயே நடக்க விடுறதில்ல, எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன். அவன் நல்லா பெரியவனாகி பள்ளிக்கூடம் போகிறப்ப கூட அவன் புஸ்தக மூட்டையை நான் தான் சுமந்துக்கிட்டு போவேன். பார்க்குறவங்க கூட கேள்வி பண்ணுவாங்க, ஏம்மா படிக்க போகிறது நீயா உன் பிள்ளையான்னு கேட்பாங்க. அவன் இன்றைக்கி எவ்வளவோ பெரிய மனுஷன் ஆகிட்டான், வெளிநாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான், சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான், ஒரு நாள் ஏதோ கோபத்தில் என்ன அரைஞ்சிட்டான், அப்போ இந்த 4 பல்லும் கீழே விழுந்துட்டுது, இன்னமும் கூட விழுந்திருக்கும், ஆனால் பல் தான் இல்லை, என் புள்ள அரைஞ்சதுனால விழுந்த பல் இல்லையாது, அதனால் இதை எப்பவும் என் கையிலேயே வச்சுக்கிட்டு ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவன் தான் வெளிநாட்டுக்கு போட்டான், அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தை நான் இந்த பல்லை பார்த்து போக்கிக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் அந்த அம்மா. இந்த கதை எதுக்காகனா, தாய் அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாயை மறந்து விடுறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில், அவங்க காதில் விழணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், தாயை மதிக்க தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. வேணும்னா விசாரித்து பார்த்துக்குங்க. இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்க தினமும் ஒரு கோயிலுக்கு வருவாங்க. சாமியை பார்த்து, கடவுளே நான் இறந்து போனால் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம். எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. இந்த அம்மா தினம் வந்து நான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அங்கேருந்து அர்ச்சகருக்கு இது சந்தேகம். ஒரு நாள் அதை நேரடியாகவே அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, கோயில் குளம் எல்லாம் சுற்றி வந்தேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை, அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா அவன் ரொம்ப மோசமாகிட்டான், கெட்ட பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிட்டான், அவன் இறந்து போனால் நிச்சயம் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும், அந்த அளவுக்கு கெட்டவன் அவன், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான் எனக்கு தெரியும், இவனுக்காக நரகத்தில் கூட யாரும் தயவு காட்ட மாட்டாங்க, தாட்சண்யம் காட்ட மாட்டாங்க, அதனால் இவனுக்கு முந்தி நான் இறந்து நரகத்துக்கு போயிட்டா அங்கே இவனை கவனிச்சிக்கலாமே, இவனுக்கு பணிவிடை செய்யலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னு நாங்களாம். அதனால தான் நான் நரகத்துக்கு போகணும்னு தினம் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்கலங்கி அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது. தாயின் பெருமையை வந்து சரியாக உணர்ந்துட்டால் அவங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராது. இது ஏதோ உபதேசத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. இந்த விவரத்தையெல்லாம் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் கொஞ்ச நாள் கழித்து என்னை தேடி வந்தார். அவர் கையிலேயும் 4 பல் வச்சுருந்தார். என்னங்க ஆச்சு, ஏதுங்க இந்த பல் அப்படின்னு விசாரித்தோம். உங்கள் உபதேசத்தை கேட்டுட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் தாயாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒரு அம்மாவை கடத்தரில் பார்த்து தாயேன்னு கூப்பிட்டேன், அவங்க உடனே பலாருன்னு என்னை அரைஞ்சிட்டாங்க, பல் விழுந்துட்டுது, அதை தான் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நேராக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். தாயேன்னு தானே கூப்பிட்டீங்க, அதுக்கே அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம். நான் தாயேன்னு கூப்பிட்டது அவங்க காதில் நாயேன்னு விழுந்துட்டு தான், அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார்.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
7: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
7: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
8: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
9: ஏய், இங்க தாதா கிங்
10: கணா, இது FM ரெயின்போ 102.8.

0: ஹிட்டு, இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
1: இனி தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் நிதி ஆயோக் அமைப்பின் 11வது நிர்வாக குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். விக்ஷித் பாரத் 2047 இலக்கை எட்டுவதற்கான அனைவரையும் உள்ளடக்கிய மானுட மேம்பாடு என்னும் கருப்பொருள் அடிப்படையில் இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையிலான தலைமையின் கீழ் சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் மற்றும் சப்கா பிரயாஸ் ஆகிய கொள்கைகளால் உந்தப்பட்டு இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டுள்ளது. 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி ஃபெல்லோஷிப், சங்கீத நாடக அகாடமி விருதுகள் மற்றும் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் ஆகியவற்றை கலாச்சார அமைச்சகம் அறிவித்துள்ளது. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 108 கலைஞர்களை 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளுக்கு பொதுக்குழு தேர்வு செய்துள்ளது. மறைந்த மாபெரும் புரட்சியாளரும் அழியாத தியாகியுமான ராம் பிரசாத் பிஸ்மிலின் பிறந்தநாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தினார். நாட்டின் நலனை முன்னிறுத்துவதில் ராம் பிரசாத் பிஸ்மிலின் தியாக வரலாறு என்றென்றும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று திரு அமித்ஷா சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய கால்பந்து தொடரான 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை இன்று தொடங்குகிறது. இது அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் ஜூலை 19 வரை நடைபெற உள்ளது. முந்தைய ஆண்டுகளில் 32 அணிகள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் இம்முறை 48 அணிகள் பங்கேற்பதன் மூலம் இது உலகக்கோப்பை வரலாற்றிலேயே மிகப்பெரிய தொடராக அமைகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டை என்கிட்ட நீங்க வாட்ஸ்அப் மூலமா கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் நிலையத்திலிருந்து அழகா சூப்பரா ஸ்வீட்டா காதுக்கு இனிமை சேர்க்கிற மாதிரி இங்க இருந்து நான் போடுவேன்.

நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் செங்குந்தபுரம் கோசா கதிரவன் அவர்கள் கேட்ட பாடல். என்ன பாடல்? ரெட் திரைப்படத்திலிருந்து ஒல்லி குச்சி உடம்பு காரி. நான் பாடினா சுமாராதான் இருக்கும், பாடினவங்களே பாடினாங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்பை இன்றே தொடங்குங்க.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் 9:16 8 நொடிகள். இணையவழி நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன் லோகேஸ்வரி அவர்கள் கேட்டது.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஜித்தன் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்டவர்கள் அடையாளப்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள்.

இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு கேட்டிருக்காங்க. கண்டாச்சி மங்கலம் கிராமத்தில் இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் எல்லாரும் கேட்ட பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து சூப்பரா வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இணையவழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாட்டு கேட்டிருக்காங்க. நாகராஜ் அஸ்வினி அவர்கள் விருப்ப பாடலா கேட்டது முத்து நகையே முழுமதியே பாடல். வந்துகிட்டே இருக்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: இணையவழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காரு லூயிஸ் செல்வராஜ் அவர்கள். வடவள்ளியிலிருந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்கிற படம் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:45. FM 102.8 இது இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவர்கள், பூவெல்லம் உன் வாசம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால் பண்ணையிலிருந்து கேட்டிருக்காங்க. என்ன பாடல்னா, மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து பிறை தேடும் இரவிலே.

0: கண்ணா நேத்தே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இணையவழி நேர்விருப்பம் மூல நிறைவு பாடலாக வருது மாவடியான் கோவில் ரகுபதி அவர்கள் கேட்ட பாடல்.

0: இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். அகமதாபாத் மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ம் கட்ட பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் போக்குவரத்து இணைப்பு, குறிப்பாக விமான நிலையத்துடனான இணைப்பு வலுப்படுத்தப்பட்டு பயணம் விரைவானதாகவும் வசதியானதாகவும் அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பல்கேரியாவுடனான இந்தியாவின் உறவுகள் நீண்ட காலமாகவும் நிலையானதாகவும் உள்ளன என்றும், அவற்றை மேலும் துடிப்பான மற்றும் எதிர்கால நோக்குடைய உறவாக மாற்றி அமைப்பதே இரு நாடுகளுக்கும் முன்னுள்ள பணி என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்திய ரயில்வே

நாடு தழுவிய அளவில் ரயில் நிலையங்களில் தீ பாதுகாப்பு தணிக்கைகளை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சியானது தற்போதுள்ள தீ பாதுகாப்பு அமைப்புகளை மதிப்பிடுவதையும் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் ரயில்வே சொத்துக்களை பாதுகாக்கவும் முன்னேற்றம் தேவைப்படும் பகுதிகளை கண்டறிவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. நாட்டில் சிஎன்ஜி எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படுத்துவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

நேரம் 10:04. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ ஆர் ஜே ஜெனா. எஸ் மக்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆர்ஜே இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த 1 hour நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. சோ அது நீங்க கரெக்டான ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுவீங்க இல்லையா? சோ அந்த வரிசையில இன்னைக்கு நானும் நிறைய க்வெஸ்சன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன என்ன சம்பந்தப்பட்ட க்வெஸ்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள், அதை பத்தின கேள்விதான் இன்னைக்கு கேட்டு வந்திருக்கேன். சோ நிகழ்ச்சியோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, மலர்களின் பள்ளத்தாக்கு வேலி ஆஃப் பிளவர்ஸ் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதுதான் உங்களுக்கான முதல் கேள்வி. அதாவது மலர்களின் பள்ளத்தாக்கு வேலி ஆஃப் பிளவர்ஸ் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, மற்றொரு எண் 2275230. புதுவையிலிருந்து கால் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 0413, அல்லது லேண்ட்லைன் கால் பண்ணோம் இல்ல மொபைல்ல இருந்து கால் பண்ணணும்னாலும் 0413 என்ற புதுவையோட முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸ்டே டியூன்டா இருங்க, இது எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி. பாட்டு கேட்கலாம், மாற்றான் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

நேரம் 10:10 24 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியில. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, மலர்களின் பள்ளத்தாக்கு வேலி ஆஃப் ஃபிளவர்ஸ் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்ல வந்திருக்காரு நேயர். யாரு, என்ன ஊர்ல இருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், யார் எங்கிருந்து?

0: வணக்கம் சார், நான் ஆரியபாளையத்திலிருந்து பலராமன் பேசுறேன் சார்.
1: பலராமன் சார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: ஓகே, சூப்பரா இருக்கேன். க்வெஸ்சன் கேட்டீங்களா? மலர்களின் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருந்தேன். சோ இதுக்கான ஆன்சர் தெரியுனா இப்ப சொல்லுங்க.
0: உத்தரகாண்ட் மாநிலம் சார்.
1: ஆஹா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? சூப்பர்.
0: அங்கதான் சார் பூ எந்த நேரமா ஏற்றுமதி பண்றாங்க.
1: ஓகே ஓகே, ஆன்சர் கரெக்டா சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பா மனமார்ந்த பாராட்டுக்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
0: வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி சார். நேர்களே, கெட் செட் கோல, உங்களுக்கான அடுத்த குவெஸ்சன் என்ன அப்படின்னா, சைலன்ட் வேலி தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? உங்களுக்கான குவெஸ்சனை மறுபடியும் சொல்றேன், சைலன்ட் வேலி தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்க இல்ல மொபைல் இருந்து கால் பண்றவங்களா இருந்தா 0413 இந்த புதுவையோட முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். எந்திரன் திரைப்படத்தில் இருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 10:18, 19 ஆகிட்டு இருக்கு. எஃப் எம் ரெயின் போல கேட்டிருக்கீங்க. கெட் செட் கோ வித் மீ ஆர் ஜே ஜனா. நிகழ்ச்சியில ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் லாஸ்டா. என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைலன்ட் வேலி தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் யார் கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. வரக்கூடிய நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து? அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் சார். புதுக்கோட்டை மாவட்டம்லாம் நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க. சரி, ஓகே, க்வெஸ்சன் கேட்டிருந்தாலே ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
2: அதுக்கு வந்து கேரளா.
1: கேரளா, ஆஹா, சூப்பர். நீங்க போயிருக்கீங்களா அந்த ஸ்டேட்க்கு?
2: இல்ல,
1: கேரளாக்கு போனது இல்லையா? சரி, கேரளாக்கு போனா என்ன ஊர் உங்களுக்கு பிடிக்கணும் ஆசை? கேரளா போய் முதல்ல பாக்கணும். சரி, ஓகே, கண்டிப்பா இந்த சைலன்ட் வேலிக்கே போயிட்டு நீங்களும் வந்து பாருங்க, ரசிங்க. ஓகேவா? கால் பண்ணிக்க ரொம்ப நன்றி சார். எஸ் மக்களே, நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்த கேள்வி, காஷ்மீர் பள்ளத்தாக்கு வழியாக பாயும் முக்கிய நதி எது? குஷின மறுபடியும் உங்களுக்காக சொல்றேன், காஷ்மீர் பள்ளத்தாக்கு வழியாக பாயும் முக்கிய நதி எது? இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப் எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு 2275230. வெளியூர் நேயர் இல்ல மொபைல் இருந்து கால் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற புதுவையோட முன் குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸ்டே டியூனா இருங்க, தி எஃப்எம் ரெயின்போ 102.8. நிகழ்ச்சி அடுத்ததாக பாடல் கேட்கலாம், விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10:32 காஷ்மீர் பள்ளத்தாக்கு வழியாக பாயும் முக்கிய நதி எது? அதாவது காஷ்மீர் பள்ளத்தாக்கு வழியாக பாயும் முக்கிய நதி எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தேன். சோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்க யார் வந்திருக்க? நேயர், வணக்கம். யார் எங்க இருந்து?
1: புன்னகை நாயகன்
0: மேடம்
1: விசாரிக்கு
0: முன்னாடி புகழாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சோ ஓகே, க்வெஸ்சன் ஆன்சர் தெரியுமா? கரெக்டா சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சர்மா, மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: உங்களை
0: மாதிரி நேர்கள் சொல்லும் போதுதான் எங்களுக்கு வந்து இன்ப தேன் வந்து பாயுது காதுநிலை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சோ நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போல இன்ட்ரெஸ்டிங்கான

0: சார், அவங்களுக்கும் மனதார வாழ்த்துக்கிறேன். அவங்க மீண்டும் மீண்டும் நல்லபடியா பணிய தொடரணும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: ஆர்ஜே மேக்ஸ்க்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க அப்படிதானே? வாழ்த்துக்களும் பாராட்டுகளுமா? ஓகே, நன்றி. கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள புகழ்பெற்ற ஜூஹோ பள்ளத்தாக்கு எந்த இரண்டு மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ளது? கொஸ்டின் உங்களுக்காக மறுபடியும் சொல்றேன், இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள புகழ்பெற்ற ஜூஹோ பள்ளத்தாக்கு எந்த இரண்டு மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ளது? இதுக்கான கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு 2275230. வெளியூர் நேயர் மற்றும் இல்லனா மொபைல் இருந்து கால் பண்றவங்க 0413 என்ற புதுவையோட முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்க. நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், 7 அறிவு திரைப்படத்தில் இருந்தேன்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 10:32:44 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. FM ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ வித் மீ RJ ஜெனா. நிகழ்ச்சியில லாஸ்டா க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள புகழ்பெற்ற ஜூஹோ பள்ளத்தாக்கு எந்த இரண்டு மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ளது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்க வந்திருக்க நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்
1: சார். சந்திரசேகர் சார், நலமா இருக்கீங்களா?
2: அமைந்திருக்கிறதுனால ரொம்ப அற்புதமா இருக்கும். 2438 meters ஹைட்டாம். இந்த வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஜூகோ அப்படின்னா அதற்கு தண்ணீர் அப்படிங்கறது அர்த்தமா, அதாவது கோல்ட் வாட்டர் அப்படிங்கிறது. சோ இதனுடைய பொருள் வந்ததுன்னா ஐஸ் கோல்ட் ஸ்ட்ரீம், அது வந்து வேலையிலேந்து பாய்கிறது அப்படிங்கறது தான் அதனுடைய அர்த்தம் ஆங்கிலத்துல.
1: ஆஹா, சூப்பரா சொன்னீங்க,
2: ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு கேள்வியா இருந்தது. வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார் கால் பண்ணதுக்கு. FM ரெயின்போக்கு நன்றி சார்.
2: தேங்க்யூ சார், பை பை.
1: நேரம் 10:34:23 மலர்களின் பள்ளத்தாக்கு எந்த ஆண்டில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்படுது? உங்களுக்கான க்வெஸ்சன் மறுபடியும் சொல்றேன், மலர்களின் பள்ளத்தாக்கு அதாவது வேலி ஆஃப் பிளவர்ஸ் எந்த ஆண்டில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2275230. வெளியூர்ல இருந்து கால் பண்றீங்க இல்ல மொபைல் இருந்து கால் பண்றீங்க அப்படின்னா 0413 இந்த புதுவையோட முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க FM ரெயின்போக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், கில்லி திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டிருந்தேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்க நேயர் வந்திருக்காங்க. யார் எங்க இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம் சார், செஞ்சி கலைவாணி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். செஞ்சில செஞ்சி சிங்கவரம்ல இருந்து கலைவாணி கணிஷ்மா, ரைட்டா?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே, க்வெஸ்சன் கேட்டிங்களா?
1: கேட்டேன் சார். மலர்களின் பள்ளத்தாக்கு எந்த ஆண்டு யுனெஸ்கோ ஆண்டாக அறிவிக்கப்பட்டதுன்னு
0: கேட்டேன். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. 2005 ஜூலை 14 தேசிய பூங்காவாக இது அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்க மிக்க நன்றி. எஃப்எம் ரெயின்போ சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு.
1: தேங்க்யூ சார், வாய்ப்புக்கு நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம்.

உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன கேள்வி ஜெனா எட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஷ்மீர் பள்ளத்தாக்கு பொதுவாக எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? குஷினை மறுபடியும் உங்களுக்காக மீண்டும் சொல்றேன், காஷ்மீர் பள்ளத்தாக்கு பொதுவாக எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு 2275230. வெளியூர்ல இருந்து கால் பண்றீங்க இல்ல மொபைல்ல இருந்து கால் பண்றேன் அப்படின்ற நேயர்கள் வந்து 0413 இந்த புதுவையோட முன்குறிட்டினும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம், பையா திரைப்படத்துல இருந்தேன்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல கெட் செட் கோ. ஆர்ஜே ஜனா கூட நிகழ்ச்சியில லாஸ்டா குவெஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன குவெஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னா, காஷ்மீர் பள்ளத்தாக்கு பொதுவாக என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு குவெஸ்டின் கேட்டிருந்தேன். இதுக்கு யார் கரெக்டான ஆன்சர் கொடுக்க வந்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார்.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநாரம் சோஷன்.
0: ஓகே, அடே பாஸ் விட்டு பாஸ் விட்டு அழகா சொல்றீங்க. சரி, குவெஸ்டின் கேட்டீங்களா சார்? நிகழ்ச்சியில பங்கெடுத்து மிக்க நன்றி சார்.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
0: நன்றி சார். நேர்களே கெட் செட் கோல, உங்களுக்கான அடுத்த குவெஸ்டின் என்ன அப்படின்னா, வேலி ஆஃப் பிளவர்ஸ் தேசிய பூங்கா எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? குவெஸ்டின் மறுபடியும் கேக்குறேன். வேலி ஆஃப் பிளவர்ஸ் தேசிய பூங்கா எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? இதுக்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2275230. மொபைல் இருந்து கால் பண்றீங்க இல்ல வெளியூர்ல இருந்து கால் பண்றீங்க அப்படின்னா 0413 இந்த புதுவையோட முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். ராவணன் திரைப்படத்திலிருந்து

நேரம் 10:55:36 ஆகிட்டு இருக்கு. சோ லாஸ்டா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலி ஆஃப் ஃபிளவர்ஸ் தேசிய பூங்கா எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் யார் கொடுக்க வராங்க அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமா, அதான் நேர்கள் வரல. சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் நானே உங்களுக்காக சொல்லிடுறேன், இமயமலை தொடர்ல தான் இருக்கு. சோ வேலி ஆஃப் ஃபிளவர்ஸ் தேசிய பூங்கா இமயமலை தொடர்ல தான் அமைஞ்சிருக்கு. சோ இந்த விஷயத்தோட கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுதோ. நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்கலாம், மங்காத்தா திரைப்படத்திலிருந்து.

0: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். விவசாயிகளின் நலன் அரசின் மிக முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்று என்றும், அவர்களின் வாழ்க்கையை முடிந்தவரை எளிதாக்க அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக பதிவிட்ட பிரதமர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் செழிப்பு ஆகியவற்றிற்கு விவசாயிகள்தான் அடிப்படை என்று குறிப்பிட்டுள்ளார். பல்கேரியா உடனான இந்தியாவின் உறவுகள் நீண்ட காலமாகவும் நிலையானதாகவும் உள்ளன என்றும், அவற்றை மேலும் துடிப்பான மற்றும் எதிர்கால நோக்குடைய உறவாக மாற்றி அமைப்பதே இரு நாடுகளுக்கும் முன்னுள்ள பணி என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கோவிந்தசாலை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு துப்புரவு பணிகளின் போது சுமார் 5 டன் கட்டிட கழிவுகள் மற்றும் 1 டன் குப்பைகள் அகற்றப்பட்டு, மக்கும் குப்பை, மக்கா குப்பை என தரம் பிரித்த குப்பைகள் வளமீட்பு பூங்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. உலகின் மிகப்பெரிய கால்பந்து தொடரான 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை இன்று தொடங்குகிறது. இது அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் ஜூலை 19 வரை நடைபெற உள்ளது. முந்தைய ஆண்டுகளில் 32 அணிகள் மட்டுமே பங்கேற்ற நிலையில், இம்முறை 48 அணிகள் பங்கேற்பதன் மூலம் இது உலகக்கோப்பை வரலாற்றிலேயே மிகப்பெரிய தொடராக அமைகிறது. புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர்

பாரதி ராஜாவின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவை தனது படைப்புகளால் மாற்றி அமைத்த திரைப்பட உலகின் மிக சிறந்த ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்தார் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 11:30. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கிட்ட இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் அதாகப்பட்டது மகாஜனங்களே திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் குரலில்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் செம்பி திரைப்படத்திலிருந்து, நிவாஸ் கே பிரசன்னா, வந்தனா ஸ்ரீனிவாசன் குரலில்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 11:19:55. எஃப்எம் ரெயின்போ 92.8 இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் மெர்சல் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நேரம் 11:29:48. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து ஸ்வேதா மோகன் குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டன், எம் எம் மானசி குரலில்.

நேரம் 11:48 19 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புது 102.8 மெலடி மேஜிக் கேட்டுருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் மனிதன் திரைப்படத்திலிருந்து. அவள்

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: மெலடி மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் உதயம் NH4 திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் குமார் சைந்தவி குரலில்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமா.
6: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
3: தொழில் முனைவோர்கள்,
6: நாடக கலைஞர்கள்,
3: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
6: ஹாய் ஸ்நேகிதியே,
3: FM ரெயின்போ புதுவை 102.8
6: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
3: ஹாய் ஸ்நேகிதியே.
6: ஹாய் ஸ்நேகிதியே.
7: இனி தொடர்வது 12 செய்தி சுருக்கம்.
8: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நிதி ஆயோக்கின் 11th ஆளும் குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல் மற்றும் நிலையான வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அகமதாபாத் மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2nd பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் போக்குவரத்து இணைப்பு, குறிப்பாக விமான நிலையத்துடனான இணைப்பு வலுப்படுத்தப்பட்டு பயணம் விரைவானதாகவும் வசதியானதாகவும் அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோலின் குறிப்பிட்ட வகைகளுக்கு மத்திய கலால் வரியை அரசு ரத்து செய்துள்ளது. 22%, 25%, 27% மற்றும் 30% என்ற அளவுகளில் எத்தனால் கலக்கப்பட்ட 4 பெட்ரோல் வகைகளுக்கு மத்திய கலால் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. ஃபேஸ்புக் இணையதளத்தின் மெட்டா நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் செயற்கை நுண்ணறிவு திறன்களுடன் கூடிய முதலாவது டேட்டா மையத்தை அமைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. மறைந்த மாபெரும் புரட்சியாளரும் அழியாத தியாகியுமான ராம் பிரசாத் பிஸ்மிலின் பிறந்தநாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தினார். நாட்டின் நலனை முன்னிறுத்துவதில் ராம் பிரசாத் பிஸ்மிலின் தியாக வரலாறு என்றென்றும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று திரு அமித்ஷா சமூக ஊடகப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1:00.

நேரம் 12:04 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. எஸ் நேர்களே, வரலாற்றுல இன்றைய தினத்துல என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைவு கூற வகையில இன்னைக்கு ஷோல வந்து நிறைய சம்பவங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. சோ அதுக்கெல்லாம் முன்னாடி 96 திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 12:09. எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டிருக்கீங்க வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில. அடுத்ததா தெரிஞ்சுக்கலாம், இந்தியாவின் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரரும் கவிஞருமான ராம் பிரசாத் பிஸ்மில் இதே நாள்ல பிறந்திருக்காங்க. இவர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க கஹோரி ரயில் கொலை சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்திருக்காங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், மாமன்னன் திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேரம் 12:18 மூன்று நொடிகள். வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதாவது என்னன்னா, 1968 ஜூன் 11 இதே நாள்ல உலக தமிழ் கழகம் தொடங்கப்பட்டிருக்கு. இது தேவநேய பாவனார் தலைமையில் தமிழை காக்கவும் வளர்க்கவும் உலக தமிழ் கழகம் திருச்சிராப்பள்ளியில இதே நாள்ல தொடங்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்டா இருங்க. FM Rainbow 102.8 நிகழ்ச்சி அடுத்த பாடல் கேட்கலாம். மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டிருக்கீங்க வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில். அடுத்ததாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 ஃபிஃபா உலக கோப்பை தென்னாப்பிரிக்காவில் நடந்திருக்காங்க. இந்த போட்டி 11 June 2010 அன்று தொடங்கி 11 July 2010 அன்றைக்கு நிறைவடைஞ்சிருக்கு. இது ஆப்பிரிக்க கண்டத்தில் நடத்தப்பட்ட முதல் ஃபிஃபா உலக கோப்பை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் தொடக்க விழாவானது 11 June 2010 அன்று ஜெனரஸ்பர்க் நகரில் உள்ள சோசர் சிட்டி ஸ்டேடியத்தில் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. சோ மீண்டும் ஒரு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் திஸ், பாய் ஃப்ரம் உங்கள் ஆர் ஜே ஜனா. ஸ்டே டியூனா இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டுத் திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும், இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4,27,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22, 25, 27 மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிக் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதி

பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து 22-10, 21-12 என்ற செட் கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில்

0: 13-21-15 என்ற செட் கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவிண்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரு பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.
3: ஒரு நல்லது செய்யணும்னு வந்தால் 4 பேர் 4 சொல்லத்தான் சொல்லுவாங்க. வெட்ட வெளியில் வந்து நின்னா அப்படித்தான் புழுதி காத்து அடிக்கும், மழையும் பெய்யும். அதற்காக நல்லதுன்னு தோணுவதை செய்யாமல் இருக்க முடியுமா? உனக்கு நல்லது போல அது என்ன தெரியும்? ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன்னா சொல்லிக்கிட்டு. நல்லபடியா நான் சொல்லி நீ கேட்கல என்றவன் மின்னல் வேகத்தில் அவளை அறைக்குள் இழுத்து தள்ளிவிட்டு கதவை சாத்தி விடுகிறான். அவளுடைய எதிர்ப்புகள் ஆற்றோட்டத்தை எதிர்க்கும் சருகு இலைகளாகின்றன. வானமே கருந்திரையாய் தனக்கும் வெளிவுலகுக்கும் இடையே பேரொலியுடன் வந்து விழுந்து விட்டாற்போல் அவள் விக்கித்துப் போகிறாள். கதவை படபடவென்று தட்டுகிறாள். தாத்தா, தாத்தா, கதவை திறங்க தாத்தா என்று கத்துகிறாள். எதிரொலியே இல்லை. அறைக்குள் அவன் இழுத்து தள்ளிய போது வீழ்ந்ததனால் முழங்காலில் அடிபட்டு எரிச்சல் மண்டுகிறது. கரகரவென்று கண்ணீர் வழிந்து கன்னங்களை நனைக்கிறது. சே, கண்ணீர் விடுகிறேனா என துடைத்து கொண்டு திரும்பவும் பலம் கொண்ட மட்டும் கதவை தட்டுகிறாள். பயனில்லை. உள்ளே இருட்டாக இருக்கிறது. சுவரில் தடவி பார்க்கிறாள். மின்விசைப்பித்தான் ஒன்றும் தட்டுப்படவில்லை. புதிய சுண்ணாம்பு உள்ளே நெடியடிக்கிறது. கீழே சிமிட்டி மணல் சொரசொரவென்று உறுத்துகிறது. புதியதாக கட்டிய அறையாக இருக்கலாம். ஒரு புறம் சாக்கு மூட்டைகள் தட்டுப்படுகின்றன. வைக்கோலும் புலனாகிறது. மாட்டுத் தீவனம் அடைத்திருக்கும் அறையது. யாருடைய வீடு? ராஜபூஷணியின் வீடுதானோ என்னமோ. அவளுடைய கையாட்கள்தான் இத்தகைய இழி செயலை செய்திருக்கிறார்களா? எதிர்கட்சி ஆட்களை இப்படி கடத்தி சென்று அடைத்து வைக்கும் நிலைக்கு ஒரு தேசிய ஸ்தாபனமாக விளங்கிய கட்சி வளர்ந்திருக்கிறது. தியாகத்திலும் அகிம்சையிலும் மாற்றானே ஊறு செய்யாமல் மதிக்கும்.

தகைமையினாலும் வளர்ந்த ஸ்தாபனத்தின் முத்திரையை போட்டுக்கொண்டு எத்தகைய இனமான செயல்களை செய்கிறார்கள். ஸ்ரீனிவாசனையோ அழகிய மணவாளனையோ அத்திம்பெரையோ அக்காவையோ நினைத்து பார்க்க இயலாதபடி தன்னை பற்றிய திகிலில் அவள் நடுங்குகிறாள். எவரேனும் நான்கு முரடர்கள் வந்து கதவை திறந்து பெண்ணாய் பிறந்ததன் பலவீனத்தை இதற்கு முன்பு அவள் எப்போதும் இப்படி உணர்ந்ததில்லை. ஒரு ஆண் இதே நிலையில் அகப்பட்டு கொண்டிருந்தால் கொன்று விடுவார்களோ என்று மட்டும்தான் அஞ்சுவான். இது கொலைக்கும் மேல். அப்படி ஏதேனும் நடந்து விடுமானால் நெஞ்சுலர்ந்து போகிறாள். சிந்திக்க சக்தி இல்லை. அவன் கேட்ட வாக்குறுதியை அவள் கொடுத்திருக்க மாட்டாளா? ஞானம்மா, உங்கள் கருத்து எவ்வளவு சரியாக பலித்திருக்கிறது. ஒரு பெண் தன்னிடமுள்ள விலை மதிக்க ஒண்ணாத பெண்மைக்காக எப்போதும் பாதுகாப்பை நாட வேண்டியிருப்பதனாலேயே பலவீனமுடையவளாகிறாள் என்பதை புரிந்து கொள்ளாத மட்டியாக இருந்தாலே பொதுக்கூட்டங்களுக்கு செல்கையில் எத்தனை ஆண்கள் அவளை சூழ்ந்து கொள்வார்கள்? வேதகிரி, சுப்புசாமி, கிருஷ்ணமூர்த்தி, வைத்தியநாதன் எல்லோரும் அவளுடைய இனத்தைச் சேர்ந்த ஆடவர்கள்தான். அவர்களில் ஒருவர் கூட அவளுக்கு பத்திரமாக உதவவில்லையே. கீழ்த்தரமான உணர்வுகள் எல்லாம் கட்டவிழ்ந்து விடக்கூடிய நாட்களில் இத்தகைய சந்தர்ப்பங்களின் அபாயத்தை உணர்ந்து ஒருவன் கூட அவளுக்கு மெய்க்காவலனாக இருக்கவில்லையே. ஏன், அத்திம்பேர் அவளுக்கு அப்படி இருந்திருக்க கூடாதா? அந்த கூட்டத்துக்கு அவர் வரவே இல்லை. ஆஸ்மா தொந்தரவினால் அவதிப்படுகிறாராம். கோழைகள், பிறர் முகத்தில் சேற்றை வீசுகிறோமே என்ற உணர்வின்றி வீசிய அழகிய மணவாளனுக்கு என்ன ஆயிற்று? கை கால் முகத்தில் அடிபட்டிருக்கும். நாளையே பிளாஸ்திரியை ஒட்டிக்கொண்டு தேர்தல் சாவடியில் வந்து நிற்பானாக இருக்கும். அவள் திகில் குழி பறிக்கும் போது பசித்தீயும் கிளர்ந்து எரிகிறது. மணி 10 இருக்குமோ 11 இருக்குமோ? அன்று பகல் குடியாத்தத்தில் ஓட்டலில் இருந்து சாப்பாடு தெரிவித்து வைத்திருந்தார்கள். அது ஒரே காரமாக இருந்தது. பிறகு மாலையில் எங்கோ வழிநடையில் சிற்றுண்டி, அதுவும் ஒரே பச்சை மிளகாய் மயமாக இருந்தது. அதை விழுங்கி வைத்தாள். இப்போது வயிறு நெஞ்சு எல்லாம் எரிகிறது. அவமானம் நேர்ந்துவிட்டால் பிறகு அவளால் உயிரோடு தலை தூக்க முடியுமா? ஆண்டவனே, இதுபோல் மேல்நாட்டு பெண் எவளுக்கேனும் நேர்ந்தால் மீண்டு வந்து வழக்காடி நியாயம் கேட்டிருப்பாள். தவறிழைத்தவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாள். ஒரு கலக்கு கலக்குவாள். அவளுக்கு அத்தகைய தம்பு இருக்கிறதா? நிரூபிக்க உண்மை கூறினால் அது அவமானமாகும் என்று அமுக்கி வைப்பதுதான் இங்கே அதிகம். ஆண்டவனே, அவ்விதம் ஏதும் நேராமல் இருக்கட்டும். அவள் நியாயத்துக்காகவே போராடுகிறாள். பண்பு குறைவான எந்த செயலையும் அவள் ஒப்புக்கொள்ளவில்லை. எங்கோ விளக்கு போடுவது போல் ஒரு உணர்வு தோன்றுகிறது. ஒருவேளை கிழவனாக இருக்குமோ? கதவை பலம் கொண்ட மட்டும் தட்டுகிறாள். கைதான் நோகுகிறது. உள்ளே ஏதேனும் கல், கட்டி, மரம் இருக்குமோ என்று தடவி பார்க்கிறாள். ஒன்றும் தென்படவில்லை. இடுத்து இடுத்து சோர்ந்தவள் தன் தொண்டை எட்டும் வரையிலும் உரத்த குரலில் கத்துகிறாள், சார் சார், அம்மா அம்மா, யாராயினும் வந்து கதவை திறங்களேன். தாழ்வரையில் செருப்பொலி கேட்பது போல் இருக்கிறது. கூர்ந்து கேட்டுவிட்டு மீண்டும் உறக்க கத்துகிறாள், தாத்தா, கதவை திறங்க தாத்தா. வராந்தாவில் யாரோ விளக்கை போடுகிறார்கள் என்று தோன்றுகிறது. அவள் நம்பிக்கை திரியை தூண்டி கொண்டு கதவை இடிக்கிறாள். யார் கதவை பூட்டினார்கள்? யார் உள்ளே? குரல் மெதுவாகத்தான் செவிகளில் விழுகிறது. கிழவன் இல்லை. மர்மக்கதைகளில் வருவது போல் இருக்கிறதே. என்னை திறந்து விடுங்கள், யாராயிருந்தாலும் திறந்து விடுங்கள் கெஞ்சியவளுக்கு உடனே திகில் கவ்விக்கொள்கிறது. ராஜபூஷணியின் ஆட்களை எவரேனும் வந்திருப்பார்களோ? கடகடவென்ற சிரிப்பு சத்தத்துடன் மீசையை முறுக்கி கொண்டு ஒரு முரட்டு ஆள் அவளை தகாத பார்வையுடன் கொத்தி இழுப்பானோ என்ற கற்பனையில் அவள் ரத்தம் சுண்டி போகிறது. கூட்டு திறக்கும் ஓசை கேட்கையில் அவள் ஆவியாகி போனார் போல் நிற்கிறாள். ஒளி உள்ளே பாய்கிறது. வாட் நான்சென்ஸ், யார் நீங்க? தன்னை கூர்ந்து நோக்கும் இளைஞன் அறிவு மலர்ச்சி எய்தவன் என்று அறியும் போது அவள் தான் ஆவியாகி போயிருக்கவில்லையே என்று குன்றி போகிறாள். நீங்க யாரு? இங்கே யார் கூட்டி வந்தது? இது யார் வீடு என்றெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. பொதுக்கூட்ட மைதானத்திலிருந்து இங்கு கடத்தி வரப்பட்டு சிறை வைக்கப்பட்டேன். ஒரு கிழவன் என்னை வண்டியில் கூட்டி வந்தான். அவனுக்கு புரிந்து கொள்ள சில வினாடிகள் ஆகின்றன. ஓ, நீங்க? நான் மைத்ரி, சுதந்திர கட்சி கூட்டத்தில் பேச இருந்தவள். ஓ, நீங்கள்தான் அந்த மைத்ரியா? அடடா, வாங்க வாங்க. அட பாவி பயல்களா, இந்த வேல்சாமி கிழவனா இத்தனைக்கு துணிஞ்சான்? எந்த காரில் கூட்டின்னு வந்தாங்க? கருப்பு கலர். அப்ப சரி, சர்வீஸுக்கு போயிருந்த வண்டியை எடுத்துட்டு வரேன்னு டிரைவர் போனான்.

0: அப்படி பண்ணிட்டாங்க. மை குட்னஸ், ரொம்ப மன்னிச்சுக்கங்க. உள்ளே வாங்க. அவன் வராந்தா வாயிற்படி ஏறி அவளை அழைக்கிறான். ஒளி வெள்ளத்தில் வைக்கோல் மாசும் கண்ணீர் கதையுமாக அவள் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தும் முன்பு இந்த இளைஞனை நம்பலாமா என்ற ஐயம் தோன்ற அசையாமல் நிற்கிறாள். எஸ்கியூஸ் மீ, நீங்க யாரோ என்னமோ எனக்கு தெரியாது. எனக்கு இன்று நேர்ந்த அனுபவத்தை நினைச்சால் படியேறி வரும் துணிவு இல்லை. கதவை திறந்து விட்டீர்கள், மிக்க நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: இனி தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். ஜெய்ப்பூரில் உள்ள ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டத்தில் உள்ள ராம்கரில் 20 கிலோவாட் திறன் கொண்ட FM ஒலிபரப்பு நிலையத்தை மத்திய ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி வாயிலாக தொடக்கி வைத்தார். நாட்டில் CNG எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படுத்துவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. சிறந்த புரட்சியாளரும் தீவிர தேசபக்தரும் அழியாத தியாகியுமான பண்டிட் ராம் பிரசாத் பிஸ்மிலின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தினார். சமூக ஊடகப் பதிவில் இந்தியாவின் விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட பிஸ்மில் தனது சிந்தனைகள், எழுத்துக்கள் மற்றும் துணிச்சலான செயல்கள் மூலம் விடுதலை இயக்கத்திற்கு புதிய உத்வேகத்தை அளித்த மாபெரும் ஆளுமைகளில் ஒருவர் என்று திரு பிர்லா குறிப்பிட்டுள்ளார். புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய கால்பந்து தொடரான 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க எஸ்டாடியோ அஸ்டேகா மைதானத்தில் நடைபெற இருக்கும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை 6:10.
2: FM ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் சிநேகித நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோட ஸ்டார். 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாக மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. தமிழ்ல இவர் அறிமுகமான முதல் படமே இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? 2002 வெளியான ஜெமினி திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி ரசிகர்களை கவர்ந்த நடிகை கிரண் அவர்கள் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதி ஷோ உடைய ஸ்டார்.

0: நடிகை கிரண் அவர்கள் 1981 ஆண்டு ஜனவரி மாதம் 11 தேதி ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்ப்பூர்ல பிறந்தாங்க. நடிகை கிரண் அவர்கள் பாலிவுட் நடிகையான ரவீனா டாண்டன் அவர்களுடைய கசின் ஆவார். இவர் மும்பையில இருக்கிற கல்லூரியில கல்வி பயின்றார். கல்லூரி படிப்பிற்கு பிறகு மாடலிங் துறையிலும் வலம் வந்தார். நடிகை கிரண் அவர்கள் தற்காப்பு கலையிலும் தேர்ச்சி பெற்றவர். இத பேட்டி ஒன்றில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நடிகை கிரண் அவர்கள் முதல்ல அறிமுகமானது ஹிந்தி திரைத்துறையில தான். தமிழ்ல இவர் 2002 ஆண்டு இயக்குனர் சரண் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான ஜெமினி படம் மூலமாக அறிமுகமானாங்க. இந்த படத்துல இவர் மனிஷா நட்வர்லால் என்கின்ற கேரக்டர்ல நடிகர் விக்ரம் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. கலகலப்பான பெண்ணான மனிஷா நாயகனை சந்தித்த பிறகு அவன் மீது காதல் கொண்டு வலம் வராங்க. அவனுடைய உண்மை நிலையை அறிந்த பிறகு மனம் உடைந்து போக முடிவில் திருந்திய தன் அவனுடன் இணையும் கதாபாத்திரத்துல வெகு பொருத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை கிரண் அவர்கள் ஜெமினி திரைப்படத்துல. இந்த படத்துல இவர் நாயகனுடன் உரையாடும் காட்சிகள், தீவானா பாடல் ரசிகர்களால மறக்க முடியாதவை. இப்பொழுது உங்களுக்காக இவரும் நாயகனும் உரையாடும் காட்சி தான் வருது ஜெமினி திரைப்படத்துல இருந்து.
1: ஈவினிங் காலேஜ்ல சேர
2: போறேன். இருக்கும் காலேஜ்
1: ஏன்னா பகல்ல எனக்கு பல வேலைங்க. காலையில 6-8 யோகா கிளாஸஸ், 9-12 ஃபேஷன் டிசைனிங், 2-4 குக்கரி கிளாஸஸ், இனிமே ஈவினிங் காலேஜ். ஆமா, பகல நீங்க என்ன
2: பண்றீங்க? பகல் எனக்கு பல வேலைங்க இருக்குங்க. நான் கூட விட்டு போன படிப்பு எப்படி முடிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டேன்.
3: கடவுளே கடவுளே கடவுளே, ஏய் அதுக்குள்ள எல்லாம் கேக்குதாடா கேக்குதாம்பா.
2: ஓகே,
1: ஐயோ படிக்க ஆசைப்படுறதுல என்ன தப்பு?
3: ஒண்ணும் தப்பு இல்ல.
1: குட் பாய்,
3: குட் பாய்.
1: நீங்க இதை வச்சுக்கோங்க, நான் வேற ஒரு அப்ளிகேஷன் வாங்கிக்கிறேன். நான் பிஏ எகனாமிக்ஸ் தான் சேர போறேன். நீங்களும் அதுலயே சேருங்க. வர
2: குட்
1: லக்.
0: முன்பு பிடிக்காத அத்தனையும் இன்று பிடிக்கின்றது. சொல்வதற்கு பல இருந்தும் ஒற்றை சொல் கூட வெளிவரவில்லை. இப்படி இவ்வனைத்தும் இவளுக்கு ஏற்பட என்ன காரணம் கேட்போமா? மங்கையின் மன உணர்வுகளை இந்த பாடலில் பாடல் வருகின்றது ஜெமினி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை கிரண் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. ஜெமினி, வில்லன், அன்பே சிவம், அரசு, பரசுராம், தென்னவன், திவான், வின்னர், திருமலை, நியூ, சின்னா, திமுரு, இது காதல் வரும் பருவம், வசூல், ராஜாதி ராஜா, நாளை நமதே, ஜக்குபாய், குரு சிஷ்யன், சகுனி, ஆம்பல, முத்தின கத்திரிக்கா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். நடிகை கிரண் அவர்கள் பல படங்கள்ல பாடல் காட்சிக்கு மட்டுமே தோன்றி நடிச்சிருக்காங்க. இப்பொழுது உங்களுக்காக நியூ திரைப்படத்துல இருந்து இவர் நடித்த ஒரு சீன் வருது.
3: ஏ செயல தப்பு இல்ல, உங்க பார்வையில தப்பு இருக்கு, உங்க மனசுல தப்பு இருக்கு, அதனாலதான் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே இருக்கு. உங்க அத்துக்கார் நல்லா இருக்கணும், நல்லா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிக்க அத சொல்லத்தான் வந்தேன். நான் வரேன் தங்கச்சி.
4: தங்கச்சி, உங்க வீட்டு பஜனைக்கு நான் கண்டிப்பா வரேன்.
2: மனம் கவர்ந்த மங்கைக்கு எது பிடிக்கும் என்று கேட்கின்றான் இங்கொருவன். அவனையே அவளுக்கு பிடித்துவிட்ட பிறகு வேறு என்ன சொல்லுவாள்? இவ்விருவரின் உரையாடல்கள் உங்களுக்கு பாடலாக வருகின்றது வில்லன் திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை கிரண் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2002 இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் வில்லன். இந்த படத்துல நடிகர் அஜித் அவர்களுக்கு ஜோடியாக லாவண்யா என்கின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை கிரண். தன் அக்கா குடும்பத்துடன் வசித்து வருபவர் நாயகனை கண்டவுடன் மோதல் கொண்டு பின்பு அவனுடைய செயல்களால ஈர்க்கப்பட்டு அவனை நேசிக்கிறாங்க. தன் அக்கா கணவனின் தீய செயல்களை கண்டு நாயகனுக்கு உதவும் லாவண்யா கேரக்டர்ல வெகு பொருத்தமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை கிரண். வில்லன் படத்துல வரும் 18 பாடல் ரசிகர்களுடைய விருப்ப பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக இவர் நாயகனிடம் தன்னுடைய உணர்வுகளை பகிரும் காட்சி தான் வருது வில்லன் திரைப்படத்துல இருந்து.
2: மாமா அந்த பதவிக்கு வரவே கூடாது, அதுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மன்னிச்சிடுங்க.
1: ஓவியத்தின் மீது காதல் கொண்டவர்கள் பலர் உண்டு, ஆனால் ஓவியத்தாலே காதல் கொண்டவர்கள் இவர்கள்தானோ? இன்று நாம் இன்னும் அளவில் தங்களுடைய காதல் காவியத்தை ஓவியமாக இந்த பாடலின் மூலம் வெளிப்படுத்துகின்றார்கள். கேட்போமா? பாடல் வருகின்றது அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஒழிப்பிற்கான ஓய்வு நேரத்துல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை கிரண் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். 2003 இயக்குனர் சுந்தர் சி அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் அன்பே சிவம். இந்த படத்துல பால சரஸ்வதி என்கின்ற கதாபாத்திரத்துல செல்வந்தர் வீட்டு பெண்ணாக நடிச்சிருப்பாங்க நடிகை கிரண். தந்தையுடைய உண்மை குணத்தை அறியாமல் கலைகளை நேசிப்பவள் நாயகனுடைய திறனை கண்டு ரசித்து அவன் மீது நேசம் கொள்கிறாள். தந்தையுடைய சொற்களால நாயகனுடைய மறைவை உண்மை என்று நம்பி வாழ்வினுடைய அடுத்த கட்டத்திற்கு முன் செல்றாங்க பாலசரஸ்வதி. யதார்த்தமான பெண்ணான பாலசரஸ்வதி கேரக்டர்ல வெகு பொருத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை ஈர்த்திருப்பாங்க நடிகை கிரண் அவர்கள் அன்பே சிவம் திரைப்படத்துல. இந்த படத்துல வரும் பூ வாசம் பாடல் பலருடைய மனதை வருடிய பாடல் அல்லவா? இப்பொழுது உங்களுக்காக பாலசரஸ்வதி தன்னுடைய விருப்பத்தை நாயகனிடம் சொல்லும் காட்சி தான் வருது அன்பே சிவம் திரைப்படத்துல இருந்து.
2: எல்லாத்துக்கும் தான் அன்னைக்கு தெருவுல இன்னைக்கு வீட்டுல சாரி, ஒரு வாட்டியாவது சாரி சொல்லலன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியாது.
3: நிறைய வாட்டி சொல்லிட்டீங்களே.
2: எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணனும்.
3: சொல்லுங்க.
2: ஒண்ணு இல்ல ரெண்டு. 1, என் ஸ்டுடியோல உங்க கால் படணும்.
3: எங்க உங்க ஸ்டுடியோ?
2: வாங்க வாங்க, இதான் என் ஸ்டுடியோ.
3: கால் பச்சாச்சு. ஃபேவர் நம்பர் 2,
2: நீங்க எனக்கு ஒரு படம் வரைஞ்சு தரணும். கம்ப்யூட்டர்ல இல்ல, கேன்வாஸ்ல. சமீபத்துல நீங்க பார்த்து ரசிச்ச, உங்களை அட்ராக்ட் பண்ண இல்ல பாதிச்ச எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. வெறும் ஸ்கெட்சா போட்டாலும் சரி. பிளீஸ், நான் ஆர்டிஸ்ட மதிக்க தெரியாத பொண்ணு இல்ல. நான் பணக்கார வீட்டு பொண்ணுதான். ஆனா பணக்காரங்கிற திமிர் எனக்கு கிடையாது. நான் எங்க அப்பா மாதிரி இல்ல, அம்மா மாதிரி.
1: விடுபடவே முடியாமல் ஒருவரிடம் சிக்கி கொண்டார் இங்கொருவர். அதிலிருந்து மீளவும் முடியுமா? காரணம் தெரிந்தும் தவிப்பது வீண்தானே. யார் யாரிடம் மாட்டிக்கொண்டார் என்பதை பாடல் மூலம் அறிவோம். பாடல் வருகின்றது தென்னவன் திரைப்படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல நிகழ்ச்சியில நடிகை கிரண் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2003 வெளியான தென்னவன் திரைப்படத்துல நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக திவ்யா கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை கிரண். நாயகனுடைய செயல்களால் அவனுடைய குணத்தை அறிந்து அவன் மீது மதிப்பு கொண்டு பின்பு அது காதலாக மாற

அவனுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புடன் நாயகனை திருமணம் செய்து கொள்றாங்க திவ்யா. பல இன்னல்களை சந்தித்தாலும் நாயகன் மேல் தீரா நேசம் கொண்டு வலம் வரும் திவ்யா கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை கிரண். தென்னவன் திரைப்படத்துல வரும் வினோதனே வட்ட வட்ட நிலவுக்கு பாடல்கள் ரசிகர்களுடைய நினைவில் வலம் வரும் பாடல்கள் ஆகும். எத்தகைய வலிமையானவனாக இருந்தாலும் காதலில் விழுந்துதானே ஆக வேண்டும். அப்படி விழுந்துவிட்டால் அந்த நிலையை இதைவிட வேறு எப்படி விவரிப்பது என்று நாம் இன்னும் மனதில் ஒரு பாடல் வருகின்றது வின்னர் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: சாப்பாடு காதுல ஹெட்செட்னு இந்த மாதிரி நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை கிரண் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2003 வெளியான படம் வின்னர். இவருடைய நடிப்பில் வெளியாகி ரசிகர்களை மிகவும் கவர்ந்த படங்களில் இந்த படமும் ஒன்று. இந்த படத்துல நீலவேணி கேரக்டர்ல நடிகர் பிரசாந்த் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க நடிகை கிரண். நாயகனுடன் மோதல் கொண்டு பின்பு அவனை காதலிக்கும் நீலவேணி தன் குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்களால அவனை இழக்கும் சூழல் ஏற்பட பின்பு நாயகனுடைய செயல்களால் மீண்டும் அவனுடன் இணையும் கதாபாத்திரத்துல தன்னுடைய நடிப்பை வெகு பொருத்தமாக வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை கிரண் அவர்கள் இந்த படத்துல. வின்னர் படத்துல வரும் பாடல்கள் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்தவை ஆகும். வின்னர் படத்துல இவர் வரும் காட்சிகள் பலவும் ரசிகர்களுடைய நினைவில் இடம் பிடித்தவை. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து நீலவேணியும் நாயகனும் உரையாடும் காட்சி வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நீ எப்படியோ என்ன தேடி வருவான்னு எனக்கு தெரியும். சரி சரி, யாராவது வந்துட்டு போறாங்க, நீ உடனே கிளம்பு.
2: உன்னை விட்டுட்டு போறதுக்கு அண்ணா இவ்வளவு தூரம் வந்த.
1: அப்போ இங்க இருந்து விருந்து சாப்பிட போறியா?
2: நான் ரெடி, நீங்க எப்படி?
1: என்ன விளையாடுறியா?
2: நான் சீரியஸா சொல்றேன், உன்னை கூட்டிட்டு போதா வந்திருக்கேன்.
1: ஏய், விஷயம் தெரியாம பேசாத. இந்த ஊருக்குள்ள வரத்துக்கும் போறதுக்கும் ஒரே வழி ட்ரெயின் தான். அந்த ட்ரெயினும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு தான் அடுத்த ட்ரெயின்.
2: அதெல்லாம் எனக்கு தெரியும், இருந்து கூட்டிட்டு போறேன்.
1: அதுக்குள்ள அப்பா உன்னை பாத்துட்டாருனா?
0: மனதிற்கு உற்சாகம் வந்துவிட்டால் அமைதியாக இருக்க இயலுமா? பாடல் வருது திருமலை திரைப்படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.
3: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேரு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

உணவுக்கு பின் ஏற்படும் இறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை கிரண் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை கிரண் அவர்கள் சப்போர்ட்டிங் ரோல்களிலும் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 2012 வெளியான சகுனி திரைப்படத்துல நெகட்டிவ் ரோல்ல தன்னுடைய நடிப்பை வசுந்தரா தேவி கேரக்டர்ல வெளிப்படுத்தி இருப்பாங்க. 2015 வெளியான ஆம்பல திரைப்படத்துல 3 சகோதரிகளில் ஒருவராக சின்ன பொண்ணு கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை கிரண். இவருடைய நடிப்பில் வெளியான பல பாடல்கள் இன்றும் ரசிகர்களுடைய மத்தியில் வலம் வருபவை. அவளை கண்ட பிறகு இவன் அடைந்த உணர்வுகளை இவ்விதம் சொல்வது. அமைதியாக இருந்த இவனுள் ஒரு போர்க்களத்தையே நிகழ்த்தி விட்டாள் அவள். மனம் கவர்ந்த மங்கையால் அல்லல் படும் இவன் உணர்வுகளை நாமும் சற்று கேட்போமே. பாடல் உங்களுக்காக வருது ஜெமினி திரைப்படத்திலிருந்து.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: ரசிகர்களை கவர்ந்த நடிகைகளில் ஒருவரான நடிகை கிரண் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சொல்பவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், சொல்லப்படும் கருத்துக்களை மட்டும் ஆராய்ந்து புரிந்து கொண்டால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16:10 ஆயிற்றுக்கு.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கம். காலங்கள் மாறலாம், தலைமுறைகளும் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தை வென்று நம் இதயங்களை அன்றும் என்றும் என்றென்றும் நிலைத்திருக்கும் அத்தகைய இனிய பாடல்களை கேட்போமா? இது உங்கள் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் அமர தீபம் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா குரலில்.

வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: கலத்தினின்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. அண்ணாவின் ஆசை திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா குரலில்.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: களத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது ஓர் இரவு திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: கலத்துவின்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது கண்மணி ராஜா திரைப்படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியன், பி சுசீலா குரலில்.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: காலத்து வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது, ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் P. சுசிலா குரலில்.

கலத்து வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில நிறைவா பாடல் வருது. இந்த 45 மினிட்ஸ் நல்ல பழைய பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் அந்த காலத்துக்கே போயிருப்பீங்க. அந்த

மலரும் நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். பாடலாம் கேட்கும் போது என்னென்னலாம் நம்ம இந்த நாளில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் வருது. அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன் குரலில்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், உங்கள் ஆரோக்கியத்திற்கான அன்பான வழிகாட்டி. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தோல் புற்றுநோய்கள், மெலனோமா மற்றும் மெலனோமா அல்லாத தோல் புற்றுநோய்கள் என்பது பற்றி விளக்கம் அளிக்க நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி தோல் நோய் நிபுணர் டாக்டர் கீதாஞ்சலி அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம், மதிய வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க மேம்?
2: நல்லா இருக்கோம், சொல்லுங்க.
1: ஓகே மேம், இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கின் கேன்சரை பத்தி பார்க்க போறோம் மேம். இப்ப தோல் புற்றுநோய் அப்படின்னா என்ன மேம்?
2: தோல்ல இருந்து பிரைமரியா வர்ற புற்றுநோய்ங்க. அதாவது இது இரண்டு வகைப்படும். ஒன்று மெலனோமா ஸ்கின் கேன்சர்னு சொல்லுவோம், இன்னொன்று நான் மெலனோமா ஸ்கின் கேன்சர். அதாவது மெலனோமா ஸ்கின் கேன்சர், நான் மெலனோமா ஸ்கின் கேன்சர்னு எதை வச்சு சொல்கிறோன்னா, அது எதில் ஆரம்பிக்குது, எந்த விதமான செல்லில் வருது என்பதை வச்சே இந்த பாகுபாடு.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து மெலனோமா, மெலனோமா அல்லாத கேன்சர் அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம், அப்படின்னா என்ன மேம்?
2: இதுக்கு நான் வந்து

0: உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்.
1: ஓகே,
0: மனித தோல் பற்றி நம்ம கொஞ்சம் அறிஞ்சுக்கிட்டா நல்லது. தோல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தோல் வந்து ரொம்ப மெலிதா இருக்கு, ஆனால் அதுலேயே நீங்க மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா மூணு லேயர்ல நீங்க பார்க்கலாம். அதுல மேல் பகுதி வந்து எபிடர்மிஸ்னு சொல்லுவோம். இந்த எபிடர்மிஸ்ல தான் அந்த மெலனோசைட் அப்படிங்கிற செல் இருக்கு. இது இன்னும் நான் உங்களுக்கு நல்லா சொல்லணும்னா, இந்த செல் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ப்ரௌன் கலர் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஊர்ல எல்லாருமே ப்ரௌன் கலரா இருக்கும்ல, இந்த ப்ரௌன் கலரை கொடுக்கறது தான் இந்த மெலனோசைட், அதாவது மெலனின் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த மெலனோசைட்ல இருந்து ஒரு புற்றுநோய் வந்தா அது வந்து மெலனோமா ஸ்கின் கேன்சர். இப்போ இதுக்கு அடுத்தது மேல் பகுதி தான் எபிடர்மிஸ் சொன்னேன், அதுக்கு கீழே பார்த்தேன், அதில் வந்து இன்னும் அதுலேயே கொஞ்சம் கீழே இருக்கிற ஒரு செல் என்ன அப்படின்னா பேசல் செல் லேயருங்கிறோம். அந்த பேசல் செல் லேயர்லேருந்து வர்றது வந்து அந்த மெலனோமா இல்லாத செல் இல்லை அது, அதனால அதுலேருந்து வந்தால் இதில் நம்ம நான் மெலனோமா ஸ்கின் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன மேம்?
0: டிஃப்ரென்ஸ் அப்படின்னா முதல்ல அது எந்த இடத்துலேருந்து வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அந்த புற்றுநோயை வகைப்படுத்த முடியும். அதாவது எந்த செல் இதை வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அதை வச்சு தான் நம்ம மெலனோமா, மெலனோசைட்லேருந்து வந்தால் மெலனோமா, அல்லாட்டினா மற்ற இடத்துலேருந்து வந்தால் அது வந்து நம்ம பிசிசி எஸ்சிசி அப்படின்னு சொல்கிறோம்.
1: ஓகே மேம், இப்போ தோல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன மேம்?
0: முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து என்ன இயற்கை வந்து வெயிலில் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கு.
1: ஓகே,
0: அப்போ இந்த ப்ரௌன் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுடைய பரம்பரை கலராக இருக்கும், இல்லாட்டினா என்னென்னா நம்மளுடைய எந்த இடத்துல நம்ம இருக்கோம், இப்போ இந்தியர்களாக இருக்கமா ஐரோப்பியர்களாக இருக்கமா, அதை பொறுத்து தான் இந்த கலரிங். அப்போ இது எதனால இந்த புற்றுநோய் வருது அப்படின்னா, டிஎன்ஏ, டிஎன்ஏனா நம்ம நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் மரபணு, ஸ்கின்னில் உள்ள டிஎன்ஏ எப்போ பாதிக்கப்பட்டால் அதனால தான் இந்த புற்றுநோய் வருது. எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, சூரிய ஒளியில் உள்ள வெளிப்புறத்தில் இருக்கிற அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், அது ஒன்று. இன்னொன்று ரொம்ப முன்னா நீங்கள் ஐரோப்பிய கண்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெள்ளை தோல் தான், அதனால் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தோலை கலராக்குறதுக்குன்னே சில அவங்க வந்து சில ட்ரீட்மெண்ட்லாம். இப்போ எப்படி நம்ம வெளிச்சத்தில் நின்னா நம்மளுக்கு கருப்பாகிறோம்ல, எல்லாரும் வந்து கேட்குறாங்கல்ல, ரொம்ப நேரம் வெளியில் போனால் கருப்பாயிறேன், அங்கே இதுக்காகவே ஆர்டிஃபிஷியலாக லைட் வச்சு அதில் இருந்து அவங்க அந்த ப்ரௌன் கலரை இது பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சன்லைட்டில் இந்த ஜெனட்டிக் டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகும்போது தான் இந்த புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது.
1: ஓகே மேம், இப்போ அதனால் நம்ம சூரிய ஒளியில் நிற்கலாமா வேணாமா மேம்?
0: நிற்கலாம், கட்டாயம் நிற்கணும். ஏன்னா அது வந்து சூரிய ஒளி வெறும் மெலனோமா மட்டும் இல்லை இல்லைங்க, உங்களுக்கு விட்டமின் டி கொடுக்குது அதெல்லாம், அதனால அது சூரிய ஒளியில் நம்ம நிற்கக்கூடாதுங்கிறது எதுவும் கிடையாது. ஆனால் இதோடைய காரணம்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளியில் ரொம்ப நேரம் இருந்து ரொம்ப நாள் ரொம்ப அந்த சூரிய ஒளியின் பாதிப்பு வந்து சூரிய ஒளியில் உள்ள அல்ட்ரா வயலட் லைட் பாதிப்பு டிஎன்ஏ உங்களுடைய டிஎன்ஏயை டேமேஜ் பண்ணால் அது புற்றுநோய் ஆகும். எல்லாருக்கும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை.
1: ஓகே மேம், இப்போ எந்த வயதுக்கு மேலே புற்றுநோய் அதிகமாக ஏற்படுமா?
0: இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்னு நான் சொன்னேன்ல, இது வந்து அதனால ரொம்ப இளம் வயதில் வர வாய்ப்பு இல்லை.
1: ஓகே,
0: இப்போ 40-50 வயசுக்கு மேலே வருது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலேன்னா அவங்க என்ன ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்கு ஜாஸ்தி அப்படிங்கு.
1: ஓகே,
0: ஆனால் அதே இது கீழே 50 வயசு கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஜாஸ்தி. ஆனால் எல்லாமே நம்ம ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்திய கண்டத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மெலனோமா சார்ந்த நோய்கள் வருவது குறைவு. இதே இது யூரோப்பியர்கள் மற்ற அமெரிக்கர்கள் யாருக்கெல்லாம் வெள்ள தோல் இருக்குல்ல அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி.
1: அப்படின்னா நமக்கு இயற்கையாகவே அந்த
0: இயற்கையாகவே உங்களுக்கு வந்து கடவுளா அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம வெயில்ல தான், நமக்கு எல்லா நாளும் வெயில் தானே,
1: ஓகே மேம். இப்போ பெண்களுக்கா அதிகமா ஆண்களுக்கா நீங்க கேட்கும்போது, ஆண்களுக்கு வந்து 50 வயசுக்கு கீழே இருக்கவங்களும் பெண்களுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கவங்க, அது ஏன் மேம் இந்த டிஃபரன்ஸ் ஏற்படுது?
0: அது வந்து நீங்க வந்து ஆண்கள்னு பாத்தீங்கன்னா அவங்க தானே நிறைய நேரம் வெயில் இருக்கிறாங்க.
1: ஆமா,
0: அதனால அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி அதாவது குறிப்பிட்டு சொல்றபடியா அந்த அளவு இது

0: எல்லாம் வந்து ரிசர்ச் வந்தது இல்லை. இருக்கிறத வச்சு அவங்க அவங்க கண்டுபிடிச்சதை வச்சு இதை வந்து சொல்றாங்க.
1: ஓகே மேம், இப்போ இந்த மரபணு காரணினால தோல் புற்றுநோய்ன்றது ஏற்படுமா மேம், ஜெனிட்டிக்?
0: ஆமாம், அதில் என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவேன். இந்த டிஎன்ஏல மியூட்டேஷன் ஒன்று பேசுகிறோங்க. மியூட்டேஷன் அப்படிங்கிறது பிறழ்வு.
1: ஓகே,
0: பிறழ்வு அப்படின்னா இந்த மியூட்டேஷன் வந்து நார்மலாக இருக்கிற டிஎன்ஏயை மாற்றி அமைச்சிருது. ஸோ 90% இது வந்து ஆங்காங்கே நடைபெறுது இந்த மியூட்டேஷன். 90%ல் 10% தான், மொத்தத்திலே 10% தான் இது பரம்பரை நோய். அதனால 90% வந்து இந்த மெலனோமா வந்து பரம்பரை வியாதி இல்லை. ஓகேங்களா?
1: ஓகே,
0: ஒரு சிறிய சதவீதம் வந்து சுமார் 10% இது பரம்பரையில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: மேபி வரலாம்
0: வரலாம், 10% அவங்களுடைய ஸ்டடீஸ் அப்படிதான் சொல்லுது.
1: ஓகே மேம், இப்போ ABCDE அப்படின்னு ஒரு ரூல் சொல்றாங்க இல்ல மேம், அப்படினா என்ன மேம்?
0: இந்த என்ன ரூல்ஸ்னா இது நமக்கு வந்து ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்காக ABCDE ன்னு சொல்லியிருக்காங்க.
1: ஓகே,
0: இப்போ நீங்க ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு மச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
1: ஓகே,
0: உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும்ல, எப்போ இந்த ஐயோ இப்போ நான் இதெல்லாம் கேள்விப்பட்டவுடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த மச்சம் வந்து மெலனோமா புற்றுநோயான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அப்போ அதுக்கு தான் இந்த ABCDE. ஸோ என்னன்னா நம்ம இதில் வந்து எப்பவும் உள்ள கலராக இருக்கா, நார்மலாக எப்பவும் உள்ள அப்பியரன்ஸில் தான் இருக்கா, இல்லாட்டி கலர் மாறி இருக்கா அப்படின்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கருப்பு கலர் மச்சம் இருந்துகிட்டே இருக்குது, திடீர்னு அது சிவப்பாகுது, திடீர்னு வேறு கலராக இருக்குன்னா அதை நீங்கள் ஏ அப்பியரன்ஸ் மாறி இருக்கு, அதுதான் ஏ. பி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா இடது வலதுபுறம் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மச்சோன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் மாற்றி இருக்கு, இடைய ஒரு மாதிரி நீங்கள் வந்து மாறி இருக்கு, ஒரு இடம் ஒரு மாதிரி ஏறி இருக்கு, சுருங்கி இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு, பார்டர் அதோடைய ஓரங்கள் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னான்னா அது வந்து பார்டர் பி. சி வந்து கலர், கலர் வந்து என்ன ஒரே மாதிரி இல்லை, நான் சொன்னேன்ல முதல்ல அங்கே கலர் மாற்றம், இங்க அந்த கலர் மாற்றமே ஒரு இடத்துல பிங்க் இருக்கு, ஒரு இடத்துல ரெட் இருக்கு, ஒயிட் இருக்குன்னு ஒரே மச்சத்திலே வேற வேற இடத்துல கலர் மாற்றம். அடுத்தது ஒரு அளவு வச்சுக்கலாம், நீங்க ஒரு 6 மில்லிமீட்டருக்கு மேல வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கா.
1: ஓகே,
0: அதான் டயமீட்டர். அப்புறம் இது எல்லாத்துலேயும் மாற்றம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இவால்விங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மச்சம் வந்து அதே நிலையில் இருக்கிறதா, அந்த மச்சம் எவ்வாறு மாறுகிறது என்பதை பார்க்கறது தான் இந்த ABCDE ரூல்.
1: ஓகே மேம், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாமா? நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 2271760 2275230. வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். ஒரு சாங் கேட்டு வந்துடலாம்.

0: ஓகே மேம், வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தோல் புற்றுநோய்கள் அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் கீதாஞ்சலி அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், இப்போ பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு தோல் புற்றுநோய் வருமா மேம்?
1: நிறைய நேரம் வந்து நம்ம என்ன நினைக்கோம்னா கருப்பாக இருக்கிறவங்களுக்கு வராதுன்னு அப்படி இல்லை, ஆனால் இது வந்து ரொம்ப லோயர் ரேட், ரேர்னு வச்சுக்கலாம். கருப்பாக இருக்கிறவங்களுக்கும் நிறைய மெலானின் பிக்மெண்ட்டு மெலனோசைட் இருக்குதுன்னு சொன்னேன், அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டில் தான் வருது. ஆனால் ஒன்று இதில் நமக்கு ஒரு தெரிய வேண்டியது என்னென்னா, இது வந்தால் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இது பரவுது, ரொம்ப சிவியராக இருக்குது, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் அது ஒன்று தான். ஆனால் என்ன, நிறைய நேரம் கருப்பாக இருக்கிறவங்க வந்து அதை ரொம்ப அலட்சியப்படுத்திடுவாங்க, அது அவங்களுக்கு வெளியே தெரியறதுக்கே லேட் ஆகுது. இப்போ நீங்களே பார்க்கலாம்ல, சிவப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கருப்பு இருந்தாலும் அவங்க உடனே அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. கருப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒன்றும் விஷயம் இல்லைன்னு நம்ம ரொம்ப லைட்டாக அதை எடுத்துக்கிறோம்ல, அப்போ அவங்களுக்கு இந்த புற்றுநோயாக இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகுது.
0: ஓகே,
1: அப்புறம் இதில் வந்து கம்மியாக தான் வருது, ஆனாலும் இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், அதுதான். ஆனால் இது வந்து கருப்பு இன மக்களுக்கும் வருது. இப்போ நம்ம வந்து கருப்பா ப்ரௌன் கலர்னு, நம்ம ப்ரௌன் ரேஸ், காகேஷியன் ரேஸ் வந்து, அவங்க வந்து கருப்பு நிற மக்களுக்கும் இது வருது, வர்றதா சயின்ஸ்ல வருது.
0: ஓகே மேம், அப்படினா கருப்பா இருந்தாலும் எனக்கு அது வராது அப்படின்னு நினைச்சிருக்க கூடாது, நாமளும் வந்து கொஞ்சம் அவேர்னஸாவே இருக்கிறது நல்லது. ஓகே மேம், இப்ப நான் மெலனோமா ஸ்கின் கேன்சர் இருக்குல்லையா மேம், அதுல என்னென்ன டைப்? அந்த
1: நான் மெலனோமா வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெலனோமா ஸ்கின் கேன்சர்னா மெலனோசைட் அப்படிங்கிற ஒரு செல்ல இருந்து வருது.
0: ஓகே,
1: இப்ப அடுத்தது இது ரெண்டும் பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, பேசல் செல் கார்சினோமா, அதை நம்ம பிசிசின்னு சொல்றோம். இன்னொன்னு ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, எஸ்சிசின்னு சொல்றோம். இந்த பேசல் செல் கார்சினோமா வந்து தோல்ல உள்ள மேல் பகுதியில அடிப்பகுதி, எபிடெர்மிஸ் சொன்னேன்ல, அதுல பேசல் செல்னு இருக்கு, அதுல இருந்து வர்றக்கூடியது புற்றுநோய். எப்பவுமே புற்றுநோய்னா என்ன, ஒரு செல், 100 செல், 1000 செல் அப்படி நிறைய மல்டிப்ளை பண்றதுதான் புற்றுநோயா ஆகுறது. இப்ப இந்த பேசல் செல்ல இருந்து வருது. இந்த பேசல் செல் எங்க இருக்குன்னா, தோல்ல

0: மேல் பகுதி எபிடர்மிஸ்ல அடிப்பகுதியில இருக்கு, அது பேசல் செல்.
1: ஓகே,
0: தோல்லையே மேல் பகுதியில இருக்கு, அது வந்து ஸ்குவாமஸ் செல். அதுல வர்றது ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, எஸ்சிசின்னு சொல்றோம். ஆக இது வந்து நான் மெலனோமா ஸ்கின் கேன்சர்ல ரெண்டு வகை, ஒன்னு பிசிசி பேசல் செல் கார்சினோமா, இன்னொன்னு ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. சோ இது வந்து அடிப்படையா எங்க இருந்து ஆரம்பிக்குங்கிறதே வித்தியாசமான செல்.
1: ஆமா, ஒன்னு மேல இருக்குன்றீங்க, ஒன்னு வந்து கீழே இருக்கு அப்படின்றீங்க. ஓகே மேம், இப்ப தோல்ல நீண்ட நாட்களா ஆறாம புண் இருக்குல்ல மேம், இப்ப அது வந்து நம்ம புற்றுநோய் அப்படின்ட்டு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க இல்ல என்ன அப்படின்னா என்ன மேம்?
0: ஆமா, எப்பவுமே நம்ம நீண்ட நாள் ஆறாத புண்ணா நான் ஹீலிங் அல்சர், அது எந்த புண்ணாவும் இருக்கலாம்.
1: ஓகே,
0: அது அப்போ வந்து அது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
1: ஓகே,
0: என்ன முதல்ல அது என்ன ஆகும்னா, நிறைய ஒரு நம்ம ஸ்கின் வந்து உடம்புல ஒரு பெரிய ஆர்கன்னா ஸ்கின் தான்.
1: ஆமா,
0: நீங்க போர்வை மாதிரி நம்ம ஹியூமன் பாடி, ஒரு மனுஷ உடம்பு போர்வை மாதிரி ஃபுல்லா போத்தி இருக்கிறது ஸ்கின், கிட்டத்தட்ட ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கு. எல்லாம் எதுவுமே வெளியில இருந்து உள்ளுக்கு, உங்களை சூரிய ஒளி மட்டும் இல்லை, வேற ஏதாவது உங்களை குத்தாம எதுவும் இல்லாம பத்திரமா பாத்துக்கிடுது அது. அப்போ இந்த மாதிரி இடத்துல ஒரு புண்ணு இருந்தால் அது வந்து என்ன, மற்ற பாக்டீரியா எல்லாம் சீக்கிரமாக அது வழியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: அது மூலமா
0: உங்க பாடிக்குள்ள இன்ஃபெக்ஷன் வரும் முதல்ல.
1: ஓகே,
0: இந்த இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் இன்னும் ரத்த குழாய் வழியாக எல்லா இடத்துக்கும் போச்சுன்னா அது ஜாஸ்தி ஸ்ப்ரெட் ஆயிடுது, மற்ற இடத்துக்கும் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிவியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இது பிளட் வெசல் வழியாக போகுது, இந்த லிம்ஃப் நிணநீர்னு சொல்றோம், ரத்த ஓட்டம் வழியா மற்ற உறுப்புகளுக்கும் போகுது. இப்ப ஸ்கின்ல இருக்கிறது பக்கத்துல உள்ள எலும்பு எதுக்கு வேணாலும் போகலாம். கடைசி இது என்னன்னா, ஒரு ஆபத்து என்னன்னா புற்றுநோய், புற்றுநோயா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது என்ன டைப் ஆஃப் புற்றுநோய்னா ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா அப்ப வந்து ஒரு நான் ஹீலிங் அல்சர், நாள்பட்ட புண்ணு ரொம்ப நாள் கவனிக்காம விட்டா ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா என்ற புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால எந்த ஒரு நாள்பட்ட புண்ணையும் நம்ம கவனம் குறைவா நடத்தக்கூடாது, அதுதான் நேயர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது.
1: ஓகே, அப்படின்னா எந்த ஒரு காயத்துமே அலட்சியமா இல்லாம உடனே மருத்துவர அணுகிறது நல்லது.
0: கரெக்ட், நீங்க சொல்றது.
1: ஓகே மேம், இப்ப தோல் புற்றுநோயை கண்டறியறதுக்கு இப்ப கரண்ட்ல என்னென்ன பரிசோதனைகள்லாம் இருக்கு மேம்?
0: இதுல பரிசோதனை பாத்தீங்கன்னா முதல்ல அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் தனித்தனியாவே பண்ணிக்கலாம்.
1: ஓகே,
0: நம்ம உடம்புல வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்களுக்கு, ஏதாவது ஒரு மச்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கா, அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த புதுசா ஏதாவது மோல் இருக்கா என்னன்னு ஒரு ஸ்கின் எக்ஸாமினேஷன் பண்றாங்க, ஃபுல்லா உங்களை பாக்குறாங்க. அடுத்தது டெர்மட்டோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்கு, அது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு லென்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் வந்து ஒரு லென்ஸை வச்சு, அந்த லென்ஸ் என்ன பண்ணுது, அந்த லென்ஸை வச்சு நீங்க ஒரு பூத கண்ணாடி மாதிரி, அது கூட லைட்டும் இருக்கும், அதை வச்சு நல்லா அவங்க வந்து அதை நல்லா விரிவாக அதை பரிசோதிப்பாங்க. இதையும் தாண்டி என்ன பண்ணலாம், இன்னும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா, அந்த நீங்க காமிக்கிற உங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு மச்சம் இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன பிட்டை அவங்க சர்ஜரி பண்ணி எடுத்து அதை நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப்ல பாக்குறதுக்கு, இது ஸ்கின் பயாப்சி.
1: ஓகே,
0: சோ முதல்ல பாக்குறது மேல்புறமா நம்ம ஸ்கின் எக்ஸாமினேஷன்,
1: அடுத்தது
0: செல்ஃபாவும் பாக்கலாம், உங்களுக்கு சந்தேகம் இருந்தா டாக்டரும் நீங்க டாக்டர் கிட்டேயும் போகலாம். ரெண்டாவது டாக்டர் யூஸ் பண்றது டெர்மட்டோஸ்கோப், அது வழியா உள்ள பரிசோதனை தான் சொன்னேன், ஒரு பூத கண்ணாடி மாதிரி வச்சு பாக்குற மாதிரி டெர்மட்டோஸ்கோபி. அடுத்தது டாக்டர் என்ன பண்றாங்க, இன்னும் சந்தேகமா இருந்துச்சுன்னா ஸ்கின் பயாப்சி பண்றாங்க. இதெல்லாம் இதுக்காக செய்ய வேண்டிய பரிசோதனை.
1: ஓகே மேம், இப்ப ஸ்கின் கேன்சர் அப்படின்ட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இது வந்து மற்ற பிற பகுதிகளுக்கு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுமா மேம்?
0: ஆமாமா, அது வந்து அதுலயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒண்ணு மெலனோமா, மெலனோமா பார்த்தீங்கன்னா அது நம்ம எந்த செல்ல இருந்து வருது, மெலனோசைட் நிற அணுக்கள், அதுல இருந்தானே கலர் கொடுக்கற அணுக்கள், அதுல இருந்து வருது. அது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அது உடலின் எல்லா பகுதிகளுக்கும் பரவும், வேகமாகவும் பரவும். ஸோ லிம்ஃப் நோட்ஸுக்கு போகும் அந்தந்த இடத்துல, லங் நுரையீரலுக்கு போகுது, கல்லீரல், லிவருக்கு போகலாம், எலும்பு, மூளை எல்லாத்துக்கும் மெலனோமா போகலாம்.
1: ஓகே, அப்படின்னா

0: நம்ம ஹோல் பாடி, இப்ப நமக்கு கேன்சர் இருக்குன்னா ஹோல் பாடியில எங்க வேணா வந்து
1: மெலனோமா.
0: மெலனோமா ஓகே.
1: அடுத்து இந்த பேசல் செல் கார்சினோமான்னு சொன்னேன்ல,
0: ஆமா,
1: அது வந்து ரொம்ப மெதுவா தான் வளரும். அது வந்து அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும். இப்ப முகத்துல இருந்துச்சுன்னா ஒரு அங்கே தான் அது இருக்கும். ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாவும் உடலின் மற்ற பகுதிக்கு பரவும், ஆனா மெலனோமா அளவுக்கு வேகமா பரவாது. ஸோ ரொம்ப பரவுதல் குறைவா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிசிசி பேசல் செல் கார்சினோமா பரவுறது அந்த இடத்துல தான் இருக்கும். ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா ரத்த ஓட்டம் அல்லாட்டி நிணநீர், அதாவது பிளட்டு அல்லாட்டி லிம்ஃப் வழியாக போகும். ஆனால் மெலனோமா வந்து எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓகே மேம், இப்போ தோல் புற்றுநோய்களில் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்கு மேம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: முதல்ல நம்ம ஸ்டேஜஸ்னா என்ன, படிப்படியான நிலை.
0: ஓகே,
1: ஸோ முதல்ல நீங்கள் என்ன வரும்போது நிலை ஜீரோ, அதில் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன மச்சத்தில் மாறுபாடு மட்டும் இருக்கு. அது 1, 2, 3, 4 இருக்கு. ஸோ அது வளர்ச்சி கட்டி எவ்வளவு அளவு இருக்கு, சைஸ் நான் சொன்னேன்ல, 6 மில்லிமீட்டருக்கு மேல இருந்தாலே நம்ம கவனம் செலுத்தணும். அப்போ அந்த கட்டியின் அளவு, ரெண்டாவது அது எங்கெல்லாம் இருக்கு, பரவியிருக்கா, லோக்கலாக பரவியிருக்கா, அந்த இடத்துல மட்டும் டியூமர் அந்த இடத்துல மட்டும் இருக்கா, லிம்ஃப் நோடு நிணநீர் இந்த லிம்ஃப் நோடுக்கு போயிருக்கா, மூணாவது மெட்டாஸ்டேசிஸ், மெட்டாஸ்டேசிஸ் சொல்றது மற்ற உறுப்புகளுக்கு போறது. ஸோ ஸ்டேஜ் 0, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, இத்தனை இது இதுல இருக்கு.
0: ஓகே மேம், அப்போனா ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டேஜ் 1ன்றது 0 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரே இடத்துல மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, இல்லை வேற பார்ட்ஸுக்கு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, அதோட சைஸ் மேஜர்.
1: அது வந்து அப்போ அந்த ஒரு மனிதர் வந்து எப்படி அந்த புற்றுநோயிலேருந்து வெளியில் வரலாங்கிறது வந்து இந்த ஸ்டேஜஸ் ரொம்ப முக்கியம். அவருக்கு ட்ரீட்மெண்ட், எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் எல்லாமே.
0: ஓகே மேம், இப்போ நம்ம ஹோல் பாடியில பரவுற மாதிரி வேற மனிதர்களுக்கு
1: இது வந்து தொற்று நோய் அல்ல.
0: ஓகே,
1: அது வந்து அப்போ நான் மற்றபடி உங்களுக்கு ஒரு தோல் புற்றுநோய் இருக்கிறவங்க மற்றவங்க கையை பிடிக்கிறனாலையோ அவங்க கூட பேசுறதுனாலையோ வர வாய்ப்பு இல்லை. ஆனால் 10% நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க பரம்பரையில வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பரம்பரை நோயா ஒரு சின்ன பர்சன்டேஜ் 10% வரும், ஆனால் இது தொற்று நோய் இல்லை,
0: ஸ்ப்ரெட் ஆகாது. ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு
1: பரவாது.
0: ஓகே மேம், ஆனா நம்ம பாடிக்குள்ளேயே ஒரு இடத்துல இருந்து ஸ்ப்ரெட் ஆயிக்கும். ஓகே மேம், இதுக்கான சிகிச்சைகள்லாம் என்ன?
1: சிகிச்சை வந்து எந்த ஸ்டேஜ்ல நீங்க போறீங்க அப்படிங்கறத பொறுத்து சிகிச்சை. ஒரே ஒரு இடத்துல தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்னன்னா சர்ஜரி பண்ணி எடுத்துடுறாங்க.
0: ஓகே,
1: அந்த இடத்துல மட்டும் சர்ஜரி பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் கிரையோ சர்ஜரின்னு ஒன்று இருக்கு, கிரையோ தெரப்பி. அதாவது என்னன்னா லிக்விட் நைட்ரஜன் அதை பயன்படுத்தி அந்த செல் எல்லாத்தையும் அழிக்கிறது. இன்னொன்று ரேடியேஷன் தெரப்பி, எக்ஸ்ரே, உயர் ஆற்றல் எக்ஸ்ரேயை பயன்படுத்தி இது பண்ணலாம். இன்னொன்று இதுக்கு டாப்பிக்கல் க்ரீமும் இருக்குது, க்ரீம் வச்சும், அதான் கீமோதெரப்பி, க்ரீம் வச்சும் பண்ணலாம்.
0: ஓகே,
1: அது இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ டைனமிக் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, லேசர் மூலமாக பண்ணுறது.
0: ஓகே,
1: அதுக்கப்புறம் இம்யூனோ தெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி இருக்குது. அது எந்த லெவலில், எந்த ஸ்டேஜ், எந்த புற்றுநோயின் எந்த நிலைங்கிறத வச்சுதான் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு.
0: ஓகே, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து கேன்சரோட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கு,
1: எந்த நிலையின் ஸ்டேஜ்,
0: அதை பொறுத்து தான் நம்மளோட
1: ஸ்டேஜிங் வச்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்.
0: ஓகே, அப்படின்னா உங்கள் ஸ்டேஜஸை பொறுத்து 0, 1, 2 ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, அதை பொறுத்து உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதை கொடுக்கறது. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.

0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தோல் புற்றுநோய்கள் அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் கீதாஞ்சலி அவர்கள். வாங்க மேலும் தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
3: வணக்கம் மேம். வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
2: வணக்கம் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
3: டாக்டர், ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒண்ணு, அந்த தோல்ல வந்து புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது அப்படின்னா, ஸ்கின் கலர் சேஞ்சஸ் அதையும் தாண்டி வேற என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படிங்கறது தென்படும், ஒண்ணு. ரெண்டாவது, ஒருத்தவங்களுக்கு டயக்னைஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புற்றுநோயின பண்ணி கண்டுபிடிச்ச உடனே, எஸ்பெஷலி ஸ்கின் புற்றுநோய்னு, என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு, இதுல குழந்தைகள் பெரியவர்களுக்கு வித்தியாசப்படுமா, அதை பத்தியும் கொஞ்சம்
4: சொல்லுங்களேன். தேங்க்யூ ஃபார் த க்வெஸ்டன். முதல்ல வந்து நீங்கள் கேட்டது என்னன்னா, அந்த என்ன மாற்றம், முதல்ல நான் என்ன உங்களுக்கு சொன்னேன்னா, அந்த ஏபிசிடிஇன்னு ஒரு ரூல் சொன்னேன்ல, அது உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்களா. முதல்ல அது எப்படி அப்பியர் ஆகுது, அது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கா, கலர் வித்தியாசமாக இருக்கா, அதோடைய பார்டர் ஓரங்கள் இது இதுலேயும் மாற்றம் இருக்கா. இன்னொன்று, அந்த உங்களுடைய மச்சம் பூரா ஒரே கலர் தான் இருக்கா, இல்லாட்டினா பாதி மச்சம் வேற கலர், பாதி மச்சம் வேற கலர்ல இருக்கா, அந்த சைஸ் கூடிக்கிட்டே போகுதா அப்படின்னு சொல்லியிருக்கேன். 6 மில்லிமீட்டர் தான் நம்மளுக்கு ஒரு அளவு, அதுக்கும் மேல வளர்ந்துகிட்டு இருக்கா. இன்னொன்று, அந்த எல்லாமே சைஸ் ஷேப் கலர், அது மேடு பள்ளமா இருக்கா, இது எல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். இதெல்லாம் தான் நம்மளே பரிசோதனை செய்து பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு தடவை அவங்களுக்கு வந்து தோல் புற்று நோய் அப்படின்னு கண்டறியப்பட்டுச்சுன்னா, இப்போ நிறைய நவீன சிகிச்சை இருக்குது. குழந்தைகளுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி, தோல் புற்றுநோய் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. வளர வளர தான் அது ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அந்த வயதே வந்து பின்னாடி தான் சொல்கிறாங்க, அடல்ட்ல தான் வருது. இதில் வந்து முதல்ல நம்ம வந்து இதில் எக்ஸிஷன் பயோப்சி அப்படின்னு, எக்ஸிஷன் சர்ஜரி, அந்த ஒரு சிறிய அளவில் அந்த புற்றுநோய் இருக்கும்போது முழுவதுமாக அறுவை சிகிச்சை மூலமாகவே அதை நம்ம எடுத்துடலாம். அடுத்தது மோஸ் சர்ஜரி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது மைக்ரோகிராஃபிக் சர்ஜரின்னு, அது அடுக்கு அடுக்காக ஒரு அடுக்கு வந்து ஷேவ் பண்ணி எடுத்துட்டு அதில் அது எவ்வளவு இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அது அடுக்கடுக்காக நுண்ணோக்கியில் ஒரு இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்பப்போ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்து பண்ணுறது தான் மோஸ் சர்ஜரி. இன்னொன்று, லிக்விட் நைட்ரஜனை வத்தி பண்ணுறது, அந்த செல்லெல்லாம் உறைய வச்சிடுறாங்க,
2: ஓகே,
4: அது வந்து கிரையோதெரப்பி. அடுத்தது உயர் ஆற்றல் கொண்ட எக்ஸ்ரேஸ், ரேடியேஷன் தெரப்பி. அடுத்தது 5-ஃப்ளூரோயுரேஸ் எல்லாம் வச்சு, இதில் வந்து கீமோதெரப்பிங்கிறது, மற்ற புற்றுநோய்க்கெல்லாம் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, இது ஐவி லைன் போட்டு மருந்து ஏற்றுவாங்க, இதில் வந்து கிரீம், 5-ஃப்ளூரோயுரேசல்னு கிரீம் இருக்குது, அதுதான் இதுக்கு. இன்னொன்று, ஒளி இயக்க சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது, ஃபோட்டோ டைனமிக் தெரப்பி, லேசர் அல்லது ஒளி மூலமாக பண்ணுறது. இன்னொன்று, டார்கெட்டட் தெரப்பினா எந்த செல்லில் என்ன ப்ராப்ளம்னு அந்த பர்டிகுலர் செல்லை மரபணு ஜெனட்டிக் லெவலில் போய் குறிவைத்து அழிப்பது, அதுதான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் சர்ஜரி ட்ரீட்மெண்ட்ஸ் இதுக்கு.
2: ஓகே மேம், நேயர் கேட்டதுக்கு சொல்லிட்டீங்க மேம். இப்போ அடுத்ததாக என்ன கேள்வி அப்படின்னா, தோல் புற்றுநோய் நோயாளிகள் எவ்வளவு காலம் மருத்துவரோட கண்காணிப்பில் இருக்கணும் மேம்?
4: நம்ம இதில் பார்த்தோம், இந்த ஒவ்வொரு புற்றுநோயும் ஒவ்வொரு மாதிரிமா.
2: ஓகே,
4: ஸோ சில புற்றுநோய் என்ன சொன்னேன், பேசல் செல் கார்சினோமா அப்படின்னா அது முழுவதுமாக நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் குறைந்தபட்சம் 5 ஆண்டுலேருந்து வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டியது வந்து மெலனோமா.
2: ஓகே,
4: மெலனோமா வந்தவங்க வாழ்நாள் முழுவதும் கண்காணிப்பு. முதல்ல என்ன சொல்லுவாங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்க பார்த்துட்டு, வேற பிற உறுப்புக்கு போயிருக்கான்னு பார்த்துட்டு 1 வருஷம் கழிச்சுவாங்க, 2 வருஷம் கழிச்சுவாங்க. ஸோ மினிமம் 5, ஆனால் வாழ்நாள் முழுவதும் கூட சிலவங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும்.
2: ஓகே மேம், இப்போ சன்ஸ்கிரீன் இப்போ வெயிலுக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல மேம், அது எவ்வளோ முக்கியம் மேம்?

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தங்கமான உறவுகளுக்கு

0: சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப முக்கியம். பர்டிகுலராக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வெயில் தான் அடிக்குது.
1: ஓகே,
0: அதனால சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து சன்லைட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, ஏன்னா அது எல்லாம் சேர்ந்து இருக்குது. ஆனால் அந்த சன்லைட்லேயே விப்ஜிஆர் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறது தனித்தனியாக பார்க்குறது எப்போ பார்க்குறோம், ரெயின்போவில் பார்க்குறோம்.
1: ஓகே,
0: அப்படி தானே. அதில் அல்ட்ரா வயலட் ரேஸ் பக்கத்தில் யூவி வயலட் பக்கத்தில் அல்ட்ரா வயலட் இருக்குது, ரெட்டு பக்கத்தில் இன்ஃப்ராரெட். அதில் இந்த ரெண்டுமே யூவி அண்ட் இன்ஃப்ராரெட் வந்து நம்மகிட்ட உள்ள டிஎன்ஏயை பாதிப்பை ஏற்படுத்தும். அதை வந்து இந்த சன்ஸ்கிரீன் நம்ம தோலில் போடுறதுனால அது வந்து டேமேஜை குறைக்கும். அதனால கட்டாயமாக சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப மெலனோமா போன்ற ஆபத்தான புற்றுநோய் வந்து அதை வந்து ஒரு நல்ல குறைச்சிருது சன்ஸ்கிரீன். அதனால சன்ஸ்கிரீன் உபயோகமான ஒரு பொருள் ஆகும்.
1: ஓகே மேம், ஒரு பாடலுக்கு அப்புறம் விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம் மேம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தோல் புற்றுநோய் அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் கீதாஞ்சலி அவர்கள். வாங்க, மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், இப்ப சன்ஸ்கிரீன் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொன்னீங்க மேம். இப்ப குழந்தைகளோட தோலை எப்படி பாதுகாக்கலாம் மேம்?
2: குழந்தைகளுக்கு கூடமா 6 மாசத்துக்கு மேல நம்ம அவங்கள வெயிலில் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் அவங்களுக்கும் நம்ம வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். இந்த சன்ஸ்கிரீனில் நிறைய வகை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெக்ட்ரம்ங்கிறது அந்த வேவ் லெங்க்த்தை வச்சு. ஸோ என்னென்னா பரந்த ஸ்பெக்ட்ரம் உள்ள சன்ஸ்கிரீனை நம்ம பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். 6 மாசத்துக்கு மேலே யூஸ் பண்ணலாம். வெயிலில் கூட்டிகிட்டு போகும் பட்சத்தில் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட அவங்களுக்கு நம்ம சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாம். ஏன்னா அடல்ட்ஸ் பெரியவங்களுடைய தோலை கம்பேர் பண்ணும்போது

0: குழந்தைகளுடைய தோல் ரொம்ப மெலிசாக இருக்கும்ல, அதனால் ரொம்ப வெயிலில் கூட்டிகிட்டு போனால் சன் பேர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
1: ஓகேவா, இப்போ இந்த புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான உணவு முறைகள், நம்மளோட லைஃப் ஸ்டைல்லாம் என்னென்ன மாதிரி சேஞ்ச் பண்ணணுமா?
0: இதில் நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பாட்டில் நம்ம இதில் தோல் நோய், தோல் புற்றுநோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா, உணவு முறையும் நம்ம வந்து உணவு முறை ப்ளஸ் அன்றாட வாழ்க்கை முறையும் நம்ம மாற்றிக்கிடலாம். உணவு முறையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கிடணும். விட்டமின் சி ரொம்ப முக்கியம்.
1: ஓகே,
0: அப்புறம் பீட்டா கெரோட்டின், அது வந்து என்ன கலர் காய்கறியில் இருக்குது, கேரட்டு, சர்க்கரை கிழங்கு அதிலெல்லாம் இருக்குது. லைக்கோபீன்ஸ் அப்படிங்கிறது வந்து தக்காளி, தர்பூஷணி அதிலெல்லாம் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறோம்ல, அது வந்து நம்ம சால மீன் விதைகள் அதிலெல்லாம் இருக்குது. பாலிஃபினால்ஸுங்கிறது க்ரீன் டீயில் இருக்குது. இது எல்லாத்தையும் உணவு, தினசரி உணவுலேயே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்.
1: ஓகே,
0: அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கை முறை. இப்போ நம்ம வந்து சம்மரில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் காலம் 10-4 வரைக்கும் வெளியில் போகாமல் இருந்தாலே அது ஒரு பெரிய பாதிப்பை குறைக்கும்.
1: ஓகே,
0: நேரடி சன்லைட் அப்போ தானே ரொம்ப, ஏன்னா நேரடி சன்லைட் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே சன்லைட் வர்றதுக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் டைரக்ட் சன்லைட் 10-4 நம்ம வெளியில் போகாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். மற்றபடி நான் கூறிய இந்த உணவு முறைகள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற உணவு.
1: ஓகே ஓகே, அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைலு சேஞ்சஸ் இதெல்லாமே நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அது வர்றதை நம்ம தவிர்க்கலாம்.
0: ஆமாம், தவிர்க்கலாம்.
1: ஓகே மேம், இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஆபத்து அதிகமாக?
0: ஆமாம்மா, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான ஆபத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தானே இருக்குது.
1: ஓகே,
0: அதனால நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களை இன்னும் என்ன நம்ம பத்திரமாக பாதுகாக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்களுக்கு ஆபத்து வந்து பல மடங்கு கூடுது.
1: ஓகே மேம், இப்போ மக்கள் எப்போது தோல் மருத்துவர் அணுகணுமா, இல்லை ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா தான் அணுகணுமா, இல்லை இயர்லி ஒன்ஸ்?
0: இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த ஏபிசிடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே நமக்கு இருக்கிற மோல் இல்லாட்டி மச்சம் நமக்கு தெரியும்.
1: ஓகே,
0: வயசாக ஏதாவது ஒரு மச்சம் திடீர்னு வந்துட்டா, இவ்வளோ நாள் இல்லை, பிறப்புல இருந்தே இல்லை, ரொம்ப காலமாக இல்லாமல் திடீர்னு வந்தால் உடனே நம்ம தோல் மருத்துவரை அணுகணும். சைஸ் பெருசாக இருக்கா, அரிப்பு ஜாஸ்தி இருக்கா, அந்த அரிப்பில்

0: முக்கியமான செய்தி என்ன மேம் எங்க நேயர்களுக்கு?
1: நேயருக்கு முதல்ல சொல்ல வேண்டியது என்னன்னா, எல்லாருக்கும் தோல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சூரிய ஒளியில அல்ட்ரா வயலட் லைட் தான் அந்த பாதிப்பை ஜாஸ்தி

0: எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய மூன்று முக்கிய ஆலோசனைகள்னா என்ன? நமது
1: முதல் ஆலோசனை சூரிய ஒளியில இருந்து பாதுகாப்பு. திருப்பி திருப்பி சொல்றது அதுதான்.
0: ஓகே,
1: நீங்க எந்த நேரத்துல இந்த வேலையை உங்களுக்கு வேற நேரம் 10-11 மணிக்கு பண்ண வேண்டிய வேலையை 9 மணிக்கு பண்ண முடிஞ்சா அப்ப நீங்க அதை அப்ப பண்ணிருங்க. ரெண்டாவது, ஒரு வேலையை நிழல்ல செய்ய முடியும்னா நிழலையே செய்யுங்க. நிழலை வெயில் காலத்துல வெளியே செல்லும் போது நிழலான இடத்துல இருக்கிறதுக்கு இது பண்ணுங்க. முறையான உடையை பயன்படுத்துங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் சன்ஸ்கிரீன். உடைகள் முதல்ல சன்ல இருந்து ப்ரொடெக்ஷன், சூரிய கதிர்வீச்சிலிருந்து நம்மளே பாதுகாக்கணும். ரெண்டாவது, சரியான உடைகளை தேர்ந்தெடுங்க. முழுமையான உடைகள், முறையான உடைகள், இப்போ சன்கிளாஸ் போட்டுக்கலாம், நல்ல ஒரு தொப்பி போட்டுக்கலாம், அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் சன்ஸ்கிரீன், ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன்.
0: ஓகே மேம், அப்பனா வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு சன்ஸ்கிரீன், அது கிட்ஸா இருந்தாலும் சரி அடல்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே மேம், இப்ப லாஸ்டா ஒரு கேள்வி மேம், தோல் புற்றுநோய் பற்றிய பொதுவான தவறு

0: அது மேகத்தை கூட ஊடுருவி நம்ம உடம்பில் வரும். அதனால் எல்லா நாட்களிலும் சன்ஸ்கிரீன் உபயோகப்படுத்துவது மிகவும் நல்லது. வெயில் குறைஞ்சிருக்குங்கிறதுனால சன்ஸ்கிரீன் போட வேண்டாம் நம்ம நினச்சிக்கிறோம். அடுத்தது, வெயிலில் கருப்பாவது பாதுகாப்பானதா அப்படின்னு நம்ம நினைப்போம். பாதுகாப்பானது அப்படி ஒன்றும், டேனிங்கிறது இந்த கலர் சேஞ்சு, ஆனால் அது வந்து மெயினாக எதுனாலன்னா இந்த அல்ட்ரா வயலட் லைட்னால தான். அதனால் சன்ஸ்கிரீன் கட்டாயமாக யூஸ் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, அடுத்தது என்ன நம்ம தப்பு நம்பிக்கைன்னா, எப்போவுமே தோல் புற்றுநோய் வந்து ஒரு மச்சம் மாதிரியே தான் இருக்கும். அப்படி இல்லை, காயமாக வரலாம், நாள்பட்ட புண்ணாக வரலாம், செதில் செதிலாக மீன் செதில் மாதிரி வரலாம், ஏற்கனவே இருக்கிற தழும்பில் வரலாம், எந்த வடிவமும் வரலாம். இன்னொன்று, சன்ஸ்கிரீன் போட்டால் நாள் ஃபுல்லாக வெயிலில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அப்படியும் இல்லை. எந்த சன்ஸ்கிரீனுமே 100% உங்களுக்கு வந்து அது பாதுகாப்பு
1: தராது. ஆமாம்.
0: அப்புறம் அடிக்கடி உபயோகப்படுத்தவும் வேண்டிய, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டால் தான் உண்மையாகவே இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு தடவை வெளியில் போயிட்டு திருப்பி வந்தீங்கன்னா, இன்னொரு தடவை வெளியில் வெயிலில் போகிறீங்கன்னா அப்பவும் நீங்கள் போடணும், கட்டாயமாக போட வேண்டிய அவசியம். அப்புறம் தோல் புற்றுநோய் வந்து பெரியவங்களுக்கு தான் வரும், சின்னவங்களுக்கு வராதுன்னா அதுவும் தவறான ஒரு நம்பிக்கை.
1: ஓகே,
0: எல்லாருக்கும் வரலாம் இந்த பாதிப்பு, எல்லா வயசுலேயும் வரலாம். அதனால் எல்லாருடைய தோலையுமே சின்ன நம்ம வந்து பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: ஓகே, ஏன்னா நீங்கள் சொன்னபடி ஆண்கள்னா 50 வயசுக்குள்ளேயும் பெண்கள்னா 50 வயசுக்கு மேலேயும் வரும்ன்றீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கவனி இது பண்ணாமல் எல்லாருமே அடல்ட்டாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நம்ம நீங்கள் சொன்ன வந்து அந்த பரிசோதனை அந்த மச்சம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதுன்னா மருத்துவரை போய் ஆலோசிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஓகே தானே மேம்? ஓகே மேம். நம்மளோட டாக்டர் வந்து இந்த 1 ஹவர் நிறைய தகவல்கள் எல்லாம் சொன்னாங்க, நம்ம காலருக்குலாம் நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் சொன்னாங்க. ஸோ ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்த தோல் புற்றுநோய்கள் அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி ரொம்ப தெளிவா விளக்கமா சொன்னாங்க. சோ ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். சோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: நன்றி நன்றி
1: நன்றி டாக்டர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 5:01 3 நொடிகள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் ஒரு ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். எல்லாருமே இப்ப என்ன ஷோ அப்படின்றத கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஷோ தாங்க இது. ஏன் அப்படின்னா, பீச்ல இருக்கவங்க எல்லாருமே இதை பேச போறாங்க. யாரெல்லாம் இப்ப பீச்ல இருக்கீங்களோ அவங்க வந்து நம்ம ஆர்ஜே கூட பேச போறீங்க. சோ இது என்ன ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலையோடு விளையாடு அப்படின்றதான் ஒரு ஷோ. ஏன் அப்படின்னா, பீச்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அந்த சின்ன வயசுல இருந்து பெரியவங்களா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, அந்த பீச்ல அந்த அலை தண்ணி நம்ம மேல வந்து அந்த கால்ல படும் போது இருக்கும் பாருங்க, ஒரு சந்தோஷம் அப்படியே எல்லாருக்குமே அப்படியே மனசுல வந்து அப்படியே நம்ம வந்து வயதானாலும் அப்படியே சிறுப்பில்லையா நம்ம வந்து ஒரு உணர்ற தருணம் தான் அந்த பீச்ல வந்து அந்த அலை நம்ம மேல மோதுற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம ஆர்ஜே இப்ப அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக எந்த பீச்ல இருக்காங்க, இப்ப யாரு அவங்க கூட பேச போறாங்க, என்ன மாதிரியான ஃபன் கேம் எல்லாம் வச்சிருக்காங்க, என்னென்ன கலாட்டா எல்லாம் நம்ம நேயர்கள் பண்ண போறாங்க அப்படின்றத வாங்க நம்ம அந்த ஆர்ஜே கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு உற்சாகமான மதிய வணக்கத்தோட, கடலின் நீல அலைகளை கரையை தழுவும் அழகிய புதுச்சேரி கடற்கரையிலிருந்து உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிரம்பிய அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நான் உங்களாரு அந்துவான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பீச்ல இருந்து நம்ம ஆபீஸ் பாத்தீங்க அப்படின்னா அலையோடு விளையாடு சூப்பராக பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இன்னைக்கு நான் எந்த பீச்ல இருக்கேன் அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கோங்க. ஆமாங்க, நீங்க எல்லாம் கெஸ்ட் பண்ண மாதிரி நான் இன்னைக்கு பாண்டி மெரினா பீச்ல இருந்தா உங்களுக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியா பண்ண போறேன். சோ நிகழ்ச்சியில துவக்கமாவே ஒருத்தவங்க பேச அப்படியே ரொம்ப நேரமாவே ரெடியா இருக்காங்க. சரி வாங்க, அவங்க வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க. அடிக்கடி வருவீங்க பீச்சுக்கு? உங்களுக்கு பாண்டிச்சேரியில நிறைய பீச் இருக்குல்ல, எந்த பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
2: உங்களுக்கு
1: சாப்பாடை தாண்டி வேற என்னென்னலாம் மெரினா பீச்ல இருக்கு?
2: விளையாடுறீங்களா?
1: அது வந்து உங்களுக்கு

0: இவர் கிளம்பிடுறாரு. சரி ஓகே சரி ஓகே, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு கேம் சொல்லலாம் ஓகேங்களா. என்ன கேம் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு சின்னதா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டின்ஸ் நீங்க வந்து சிம்பிளா அதே ஒரு ஃபன்னியா தான் இருக்கும், அந்த கொஸ்டினும் அது ஒரு விடுகதையா இருக்கலாம் இல்ல ஃபன்னியான ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் இருக்கலாம் ஓகேங்களா. ஆனா நீங்க தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு பெனால்டி கேம் சொல்லி கொடுப்பேன், அது நீங்க விளாடலாம். அதுவும் சிம்பிளா தான் இருக்கும். அம்மாவும் பிள்ளையும் நீங்க ஒரு கேம் விளாட போறீங்க, அதுவும் பாண்டி மெரினால விளையாட போறீங்க. ஒரு ஊர்ல ஒரு ராணி இருந்தாங்களாம், அவங்க வந்தாலே காசுல
1: பறந்துருவாங்களா
0: நினைக்கிறேன். தண்ணியே இல்லாத கடல், உங்க கடல்ல ரொம்ப பிடிக்கும்ல, தண்ணியே இல்லாத கடல் எங்க இருக்கு உங்களுக்கு? ஏதாவது தண்ணியே இல்லாத கடல் எங்க இருக்கு? போட்டோ எல்லாம் இல்ல, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் யோசிச்சுன்னா நல்லா இருக்கும். சாவி தொலைஞ்சு போச்சு அப்படின்னா யார்கிட்ட கேக்கணும்? நிறைய சைக்கிள் சாவில ஸ்கூல்ல தொலைப்பியா, தொலைச்சு வாட்ச்மேன் கேட்பியா?
1: ஆமா
0: சூப்பர், அதான் கஷ்டப்பட்டாங்க வாட்ச்மேன். நான் வாட்ச்மேன் தப்பான ஆன்சர் இருப்பான். நீங்க சொல்லுங்க, நீங்க வீட்டுல சாவி எல்லாம் தொலைச்சிங்க பூட்டிட்டுனா யார் கிட்ட கேட்பீங்க? ரெண்டு பேர்த்துமே கேட்டேன். கீதா கிட்ட கேட்கணும். கீதா கீதா கீதா கீதா கீதா அப்படின்னு அவங்ககிட்ட அவங்க சாவி கேட்பாங்க. சரி ஓகே, ரெண்டு பேருமே வந்து ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து தப்பா சொன்னதுனால இப்ப வந்து ஒரு சின்னதா கேம் நடக்கும். உங்களுக்கு வந்து படம் எல்லாம் பிடிக்குமா? ஏதாவது ஒரு படம் அஞ்சு படம் டக்கு டக்கு டக்குன்னு சேர்த்து பார்ப்போம். கடை கடன் சொல்லணும், பொறுமையா சொல்லக்கூடாது. அவ்வளவுதான் இந்த படம் பார்த்து துணிங்க. ஒரு அஞ்சு படம் உங்களுக்கு பிடிச்ச பழைய படங்கள் வரும்.
1: விவேகம்,
0: விவேகம் சீக்கிரம் விவேகத்தோட நிக்கிட்டு அவன் கடை கடன் சொல்லிட்டான். அவன் சொல்லு சொல்லக்கூடாது.
1: விவேகம் கண்டுபிடி.
0: ரெடி சொல்லுங்க.
1: ஒரு
0: டபுள் ரோடு பாட்டு உங்களுக்கு பிடித்த பாடல் இல்ல அஞ்சு அஞ்சு இசையமை பாடல் பேசுறீங்க, கத்து டக்குனு சொல்லுங்க. ஆனா யோசிக்க கூடாது, நீங்க யோசிச்சா திருப்பி தராட்டி அவங்க விளாண்டும்.
1: இளையராஜா, வித்யாசாகர், ஹரி ஜெயராஜ்.
0: சூப்பர், ஓகே ஓகே, ரெண்டு பேருமே சூப்பரா விளாடுங்க. அதனால நீங்க சூப்பரா விளாடுறதுனால எங்க கம்பெனி சார்பா உங்களுக்கு இன்னொரு கேம் நாங்க கொடுக்க போறோம். என்ன அப்படின்னா மாத்தி யோசி மீண்டும் மீண்டுமா உங்க மாட்டிக்கிட்டேன்டா, மீண்டும் மாத்தி விளையாடலாமா? விளையாடலாமா? மாத்தி வச்சுன்னா நான் கேட்கறதுக்கு எதுவுமே நீ என்ன பண்ண சொல்லலாம்? கரெக்டா பதில் சொல்லக்கூடாது. ஓகேவா? சூப்பரா விளையாடலாமா? ஓகேவா? சரி ஓகே ஓகே ஓகே.

0: விளையாடுல
1: நம்ம

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே பாண்டி மெரினா பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவங்க கூட பேச போறாங்க, என்னென்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத வாங்க நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நான் இன்னைக்கு பாண்டி மெரினா பீச் வந்து இங்க சூப்பராக போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, அந்த வகையில அடுத்ததான் நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேங்க. அவர் இல்ல, நான் பேசலப்பா, என் பசங்க பேசுவானுங்க, அவனுங்க எல்லா நேரத்துலயும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. வாங்க அந்த பசங்க கிட்ட பேசுவாங்க. வணக்கம்,
3: என் பேர் ரோஹன்.
2: உங்க பேரு என்ன?
3: என் பேரு ஸ்டீபன்.
2: ஸ்டீபன் ரோபன், எத்தனை படிக்கிறீங்க? ரெண்டு பேரும்
3: நைன்த்
2: படிக்கிறீங்க. நீங்க
3: செவன்த் படிக்கிறீங்க?
2: செவன்த் படிக்கிறீங்க. இன்னும் ஸ்கூல் முடிச்சுட்டு நேரத்தில் ரெண்டு பேரும் பீச் வந்துருக்கீங்க. அப்பாட்ட
3: கேட்டீங்களா?
2: அவரு தான் உங்க டேடியா? பேச மாட்டேன்ட்டு ஓடினாரு அவர்தான். ஓகே ஓகே, சரி. நீங்க இந்த மாதிரி வந்து பீச்க்கு எப்பெல்லாம் வருவீங்க? எப்பெல்லாம் வருவீங்க?
3: சண்டே
2: வருவீங்க? அப்பா அப்பா அடிக்கடி கூட்டு வர? ஓகே சூப்பர். சரி ஓகே, உங்களுக்கு பாண்டிச்சேரியில நிறைய பீச் இருக்குல்ல, எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்?
3: மெரினா பீச்.
2: மெரினா பீச் உங்களுக்கு?
3: எனக்கு மெரினா பீச்.
2: யார் மெரி? ரெண்டு பேருக்கும் மெரினா பீச் பிடிக்கும்.
3: சாப்பிட்ற இடம் இருக்கும், பைக் ஓட்டுற இடம் இருக்கும், ராட்னம் இருக்கும்.
2: உங்களுக்கு எதனால மெரினா பீச் பிடிக்கும்?
3: நாங்க வந்து நாங்க போட்டு இருக்க மாதிரி இருக்கும் பாண்டிச்சேரியுமே. அப்புறம் பார்த்தா உள்ள போனா சாப்பிடுறது நிறைய இருக்கும்.
2: சாப்பிடுறது நிறைய இருக்கும்,
3: ராட்னம்
2: நிறைய இருக்கும். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும்? ஓகே ஓகே. சரி ஓகே, உங்க டாடி என்னென்னலாம் வந்து பீச் கூட்டம் என்னென்னலாம் வாங்கி தருவாரு?
3: ஐஸ்கிரீம் வாங்கி தருவாரு.
2: உங்களுக்கு என்ன வாங்கி தருவாரு?
3: ஐஸ்கிரீம், பானி பிரியாணி.
2: உங்களுக்கு அதே தான், அண்ணன் என்ன சாப்பிட்றாரு அதே தான் நீங்களும் சாப்பிடுவீங்களா? ரெண்டு பேரும் அடிச்சுக்கீங்களா வீட்டுலாம்? அவன் வந்து உண்மையை சொல்லிட்டா இவரு இல்ல இல்லப்பா அப்படி சொல்ற. சரி ஓகே, இதை தாண்டி பாண்டிச்சேரி மெரினா பீச்ல வேற என்னென்னலாம் பிடிக்கும், என்னென்னலாம் பண்ணுவீங்க
3: வந்தா? ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், போட்டோ எடுப்போம், விளையாடுவோம்.
2: விளையாடுவோம் அடிக்கடி அப்பா கேட்டோன்னே கூட்டு வந்துடுவாரு. சரி, இன்னைக்கு ஏன் பீச் சொன்னீங்க ரெண்டு பேரும்?
3: சும்மா போர்
2: இருக்குது, அதனால அப்பாவை தெரிஞ்சு கூப்பிட்டேன். உங்க அப்பா நீங்க எப்ப கேட்டாலும் கூப்பிட்டு வருவாரா? சூப்பர் சூப்பர் டாடி. எங்க டாடி எல்லாம் நான் குழந்தையாக போய் பீச் கூட்டி போனா அடிப்பேன். சரி ஓகே, நான் வந்து உங்ககிட்ட ஒரு சின்னதா ஒரு விடுகதை கேட்கறேன், ஓகேவா? ஆனா நீங்க வந்து அந்த விடுகதை வந்து தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு சின்னதா ஒரு பெனால்டி கேம் விளாடலாம். நீங்க சின்ன பசங்கனால சின்னதா ஒரு கேம் விளாடலாம், ஓகேவா? சரி ஓகே, என்ன கேம், என்ன விடுகதை அப்படின்னா பச்சை பச்சை ராணிக்கு வெள்ளை வெள்ளை முத்துக்கள் அப்படின்னா என்ன பார்ப்போம். அடுதடாடா, இவன் கரெக்டா சொல்லிட்டானேப்பா. சரி ஓகே, வேற கேட்கவா? சாவி காணா போனா யாருக்கிட்ட கேட்டீங்க நீ சொல்லுங்க? அம்பருங்க, எங்க அண்ணன் வந்து ஒரே வார்த்தை தெரியாது அப்படின்னு முடிச்சா அவங்க அண்ணன், நீங்க ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கும் தெரியல? சரி ஓகே, ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டீங்க. ஆனா கேட்ட உடனே வந்து பச்சை பச்சை ராணிக்கு வெள்ளை வெள்ளை

0: முத்துக்கள் வெண்டைக்காய் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க புக்ல படிச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா, ஒரு ஸ்கூல்ல நீங்க த்ரீ சொல்லும் வந்தா போர் சொல்லுவாரு. ஆனா ஃபைவ் வரும்போது என்ன பண்ணக்கூடாது? பஸ் சொல்லலாம். அதுமாதிரி டென் வரும்போது என்ன சொல்லணும்? கார் பஸ் அப்படின்னு சொல்லலாம். விளையாடலாமா? ரெடியா விளையாடுவோமா? ஃபர்ஸ்ட் யார் வந்து சொல்ல போறா? நீ சொல்றீங்களா? ஓகே சொல்லுங்க.
1: 1 2 3 4 5
0: அவுட். சரி ஓகே, இது பிரைன்ஸ். ஓகே ஓ, ஃபைவ் சொல்லக்கூடாது, திருப்பி விளையாடுவோம். நீங்க இப்போ வந்து சொல்லுங்க.
1: 1 2 3 4 பஸ் 1 6
0: சொல்லணும் திருப்பி. ஓகே
1: 6 7 8 9 பஸ்
0: நீங்களும் சொன்ன மாதிரி இருந்துருங்க. ரெண்டு புள்ளி கேட்டு விடுங்க.

0: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நேரம் 5:28:58 ஆயிட்டு இருக்கு. ஹாலிவுட் விளையாட்டு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே பாண்டி மெரினா பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாரு கூட பேச போறாங்க, என்ன மாதிரியான ஃபன் கேம் எல்லாம் விளையாட போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ ஹாலிவுட் விளையாடு. நான் இன்னைக்கு பாண்டி மெரினால இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சொந்த வகையில நம்ம கூட அடுத்ததா ஒருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா ரெடியாவே தாங்க டைரக்டா அவங்க கிட்ட பேசுறேன். வணக்கம்.
6: வணக்கம்,
5: பேர் சொல்லுங்க.
6: என் பேர் சவிதா.
5: கவிதா மேம், எங்க இருந்து வரீங்க?
6: ஹாஸ்பிட்டல் இருந்து வரேன்.
5: ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த நேரத்துக்கு பீச் வரது காரணம் அது தனியா?
6: இல்ல, தனியா வரல. எங்க பையன் ஸ்கூல்ல படிக்கிறான்.
5: ஓ,
6: அவனை பிக்கப் பண்ண வந்துக்கிறேன். அதனால டைமிங் முன்னாடியே வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன்.
5: கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன். சரி, என்ன படிக்கிறாரு உங்க பையன்?
6: 10th படிக்கிறாரு.
5: சூப்பர், ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் வர்க் பண்றேன்.
5: பண்ணிட்டு இருக்கீங்க. யூசுவலா எப்பயுமே இந்த டைம் வந்து பீச்ல வந்து வெயிட் பண்ணுவீங்களா?
6: ஆமா.
5: ரொம்ப பீச் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு?
6: பீச் ரொம்ப பிடிக்கும்.
5: ஏன் ரொம்பவே பிடிக்கும்?
6: ரொம்ப பிடிக்கும்னாக்கா கொஞ்சம்
5: இதை தாண்டி பாண்டியில பாத்தீங்கன்னா ராக் பீச் இருக்கு, மெரினா பீச் இருக்கு. உங்களுக்கு இந்த ரெண்டு பீச்ல எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்?
6: ராக் பீச் தான் பிடிக்கும். இப்ப எங்க பையனை கூப்பிட வர்றதுனால இங்க வெயிட்
5: பண்றேன். மெரினா பீச். எதுனால ராக் பீச் ரொம்ப பிடிக்கும்?
6: பீச்
5: வந்து வந்தா நான் இந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணுவேன். என்ன விஷயத்த பண்ணுவீங்க?

0: சாப்பிடுவோம்.
1: என்ன சாப்பிடுவீங்க?
0: பானிபூரி சாப்பிடுவேன்.
1: பானிபூரி ஓகே. அப்புறம்
0: அதுக்கப்புறம் என் பையன் வந்து ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிடுவான்.
1: ஓகே. ஐஸ்கிரீம் ஊட்டிங்க பாத்தீங்களா, வீட்டாலே ஐஸ்கிரீம் தானே. எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க அம்மா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு
0: சொல்றேன்,
1: சாப்பிடுவோம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா, பாண்டிஸ் எல்லாம் நிறைய இடம் இருக்குல்ல, பீச் இல்லாம நிறைய இடம் இருக்கு. ஸோ டக்குன்னு போர் அடிக்குது அப்படின்னா டக்குன்னு எந்த இடத்துக்கு வண்டி எடுத்துட்டு போவீங்க?
0: டக்குன்னு வண்டி எடுத்துட்டு போனோம்னா
1: என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? ஓகேங்களா, நீங்க அந்த விடுகதைக்கு தப்பா பதில் சொல்றீங்கன்னா, எனக்கு வந்து உங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதோ ஒண்ணு பாட்டு பண்ணணும், இல்ல ஒரு கவிதை சொல்லணும் மாதிரி ஏதாவது. சாவி தொலைஞ்சு போனா யாருக்கிட்ட கேட்பீங்க? நீங்க இப்ப வந்து வண்டியில வந்துருக்கீங்க இல்லையா, டக்குனு உங்க வண்டி சாவி தொலைஞ்சு போச்சு, சரி இல்ல வீட்டுக்கே போறீங்க, கூட்டிடுங்க, சாவி தொலைஞ்சு போச்சுன்னா யாருக்கிட்ட கேட்பீங்க? இது ஒரு விடுகதை, இது ஒரு பண்ணியான ஒரு காம்பி மாதிரி. யார்கிட்ட கேட்பீங்க? அதனால ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்குதோ, ஒரு பாட்டு பாடுறதோ, பாட்டு பாடுறதோ இல்ல கவிதை சொல்றதோ, அது மாதிரி ஏதாவது சொல்லுங்க. பாருங்க. கண்ணுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நினைந்திருங்களேன் ரெயின்போ புதுவாயின் 2.8 உடன்.

0: விளையாட நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே பாண்டி மெரினா பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவங்க கூட பேச போறாங்க, என்ன மாதிரியான ஃபன் எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத வாங்க நம்ம ஆர்ஜே கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோட விளையாடு. நான் இன்னைக்கு பாண்டி மெரினா பீச்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சொந்த வகையில அடுத்ததான் நம்ம கிட்ட மெரினா பீச்ல பேச ஒருத்தவங்க ரெடியாவே இருக்காங்க. யாரும் குட்டப்பா செம்ம கோபமா நின்று இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லும் போது தெரிஞ்சு நீங்க எதுவும் கோபமா இருக்கீங்கன்னு. சரி, ஓகே, வணக்கம்.
2: என்னோட பேர் வந்து ராஜி.
1: ராஜி மேம், எங்க இருந்து
2: வரீங்க?
1: ஹாஸ்பிட்டல் இருந்து. இந்த நேரத்துல பீச் வர காரணம் என்ன
2: மேம்? ஒரு ஃப்ரெண்ட பாக்கலாம் வந்தோம்.
1: ஓகே,
2: காந்திதான்
1: காந்திதான் காந்தி.

0: தெரியுது தெரியுது, நீங்க 96 நீங்க பேசும்போதே நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, இப்ப வந்து பாண்டி மெரினா ஸ்பெஷலா இருக்குல்ல, ஒரு காலத்துல நம்ம எல்லாம் குழந்தையா இருக்கும்போது ராக் பீச் தான். சோ ராக் பீச் நீங்க டீட்டெயில் நீங்க கேட்டு கூட்டு போகாம இருந்திருப்பாங்க, அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க.
1: பீச் சாத்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க,
0: ஏமாந்துருக்கு அப்ப நம்ம எல்லாம் ஒரே நினைக்கிறேன். ஆனா எங்க வீட்டுல இங்க எப்படி ஏமாத்துவாங்கன்னா, பீச் லீவ் இருக்காங்க தண்ணீரா வீட்டுக்கு போயிடுது அப்படின்னு எங்க டேரக்டா ஏமாத்துவோம். ஓகே மேம், இப்ப நீங்க வந்து பாண்டியில ராக் பீச் மெரினா பீச் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பாக்குறீங்க?
1: எவ்வளவு பீச்சஸ் வந்தாலும் ராக் பீச் அச்சீவ் முடியாது. வெள்ளக்காரன் காலத்துல கட்டுச்சுலையா, அது ஒரு தனி
0: பீச்ல வெள்ளக்காரன் காலத்துல நம்ம பீச் கட்டணும்.
1: ஆமா,
0: அங்கேதான் இருந்துச்சு,
1: நம்ம
0: பிச்சுக்கிறோம். ஓகே ஓகே, சூப்பர் சொல்லுங்க.
1: பாதாம்
0: பால் தான்
1: கிடையாது.
0: மெரினா வந்தா பாதாம் பால்,
1: பானிபூரி, பானிபூரி ஐஸ்கிரீம் அந்த மாதிரி.
0: ஃப்ரீக்வெண்டா எப்ப எப்பலாம் நீங்க பீச் போவீங்க?
1: அது கால் லீவ் எல்லாம் கிடைக்காத லீவ் கிடைச்சா
0: வருவேன்.
1: இப்ப வந்து ஒரு கிளைண்ட பீச் பண்றதுக்காக வந்தோம், சும்மா பாத்துட்டு போயிடு.
0: நீங்க கிட்ட மாட்டீங்கன்னா அதான் மைண்ட் செட் எனக்கு புரிஞ்சு. ஓகே, நான் வந்து எஃப்எம் ரெயின்போல இருந்து வரேன். ஹாலிவுட் விளையாடுன ஷோல நாங்க மீட்டிங்ஸ் உங்ககிட்ட ஜாலியா பண்ணலாம் கேட்கலாம். அந்த வகையில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி நீங்க தப்பா போச்சுன்னா சும்மா ஒரு சின்ன கேம் விளையாடும், ஒரு விடுகதை தான். யோசிச்சு பதில் சொல்லணும். ஒரு ராணி நடந்து வந்தா எப்பயுமே பறந்துட்டே இருப்பாங்களா?
1: ராணி நடந்து
0: ராணி ஒருத்தர் வந்தாங்க, அவங்க எப்பயுமே பறந்துட்டே இருப்பாங்களா?
1: ஏன்னா அவங்க லவ் பண்றா?
0: இல்ல, தப்பா சொல்லிட்டீங்க. சாவி தொலைஞ்சா யாருக்கிட்ட கேட்டீங்க? உங்ககிட்ட உங்க உங்க நீங்க வீட்டுல கூட்டுருங்கல்ல, அந்த ரெண்டு சாவி எல்லாம் தொடர்ந்துச்சுன்னா யாருக்கிட்ட கேட்டீங்க?
1: சாவி போட்டுக்கலாம்
0: பாத்தீங்களா, அதுக்கான சாவி சொல்ற கீதா கிட்ட கேட்கணும். அவங்க பேரே கீ வச்சிருக்காங்களா, அப்ப அவங்க ஒரு கீ
1: கொடுப்பாங்க.
0: யோசிக்கிறோம், நான் சொன்னத சிம்பிளா பண்ணியா இருக்கும். ஏன் அந்த ராணி பறந்துட்டே இருக்காங்களா? பட்டத்து ராணி பட்டம் பறந்துட்டே இருக்கோம்ல, அதனால பட்டத்து ராணி.
1: பரவாயில்லையே, நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கா? இந்த மாதிரி நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா கறி பண்ணா பண்ற மாதிரி கவிதை சொல்றது, பாட்டு பாடுறதுலாம் உங்களுக்கு இருக்கா? ஏதாவது பண்ணுவீங்களா?
1: என்ன

0: பாடல் முடிக்குமா?
1: பாட்டு

கூட்டு போற மாதிரி

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 5:59 ஆயிட்டிருக்கு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே பாண்டி மெரினா பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் கூட பேச போறாங்க, என்ன மாதிரியான ஃபன் கேம்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத வாங்க நம்ம அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஆமாங்க, இன்னைக்கு அலையோடு விளையாடு பாண்டி மெரினால இருந்து சூப்பராவே போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாங்க, பேச எல்லாருமே அவங்களுடைய தனித்திறமையா பாட்டு பாடுறது, கவிதை சொல்றது, அவங்க 90ஸ்ல விளையாடின கேம்ஸ் பத்தி சொல்றதுன்னு ஒரு கலக்கு கலக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பராவே இருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம கிட்ட பேச ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேச, அவங்க நடந்துட்டே இருந்தாங்க, அவங்க பிடிச்சி வாங்க பேசுல அப்படின்னு சொல்லி நிக்க வச்சிருக்கேன். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: சரண்யா.
1: சரண்யா மேம், எங்க இருந்து வருங்க?
2: பாண்டிச்சேரி.
1: பாண்டிச்சேரி. அடிக்கடி பீச் போறீங்களா? பாண்டிச்சேரிய
2: எனக்கு ரொம்ப அட்ராக்ட் அப்படின்னா பீச்
1: சொல்லுவான்.
2: அந்த பீச் ரொம்ப லைட்டா இருக்கும், ரொம்ப பர்சனலி பெருசா இருக்கும். இப்பதான் வந்து ரொம்ப டூரிஸ்ட் எல்லாம் வந்து ஜாஸ்தி
1: ஆயிடுச்சு.

இதோட நான் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு.

0: நேயர்களே, விளம்பரங்களை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நிச்சயமற்ற உலக சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது ஏர்பஸ் விமானம் வெள்ளோட்டம் விடப்பட்டது குறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்கவும் மக்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இனி விரிவான செய்திகள். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற 11வது நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய நாட்டின் பயணத்தில் மாநிலங்கள்

0: கூட்டு பொறுப்பு அதிகம் என்றும், ஒத்துழைப்பு, பேச்சுவார்த்தை மற்றும் கருத்து பரிமாற்றங்களின் மூலம் மாநிலங்கள் இப்பொறுப்பை நிறைவேற்ற பொருத்தமான மேடையாக நிதி ஆயோக் திகழும் என்றும் நிதி ஆயோக் நிர்வாகக் குழு கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நாடுகளுடன் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை எட்டவும், சரியான கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலம் இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்கு ஏற்ற சூழல் ஒன்றை உருவாக்கவும் அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய நாட்டின் பயணத்தில் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி என்பதற்கும் மிகுந்த முக்கியத்துவம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். வயது, பாலினம், பிராந்தியம் மற்றும் சமூக பொருளாதார பின்புலத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து பிரிவு மக்களின் நலனை வலியுறுத்தும் வகையில் முன்னேறிய இந்தியாவில் அனைவருக்கும் மானுட மேம்பாடு என்ற கருப்பொருளை குறித்து நிதி ஆயோக் நிர்வாகக் குழு கூட்டத்தில் விரிவான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன. நாடெங்கிலும் இருந்து முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
1: ஓமன் கடற்கரைக்கு அப்பால் பலாவ் நாட்டு எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த நிலையில் இந்தியா இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டித்துள்ளது. புதுடெல்லியில் அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு தலைமை அதிகாரியை தாங்கள் நேரில் வரவழைத்து வலுவான எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளுக்கான வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு ஆர் மகாஜன் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், நிலவரங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாகவும் கூறினார். எண்ணெய் கப்பல் தாக்குதலில் உயிரிழந்த இந்திய மாலுமிகளின் குடும்பங்களை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கப்பல் மற்றும் துறைமுகத்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் தெரிவித்தார். இன்று ஓமன் நாட்டின் ஷினாஸ் துறைமுகம் அருகே கினியா பிசாவ் நாட்டு எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்ட போதிலும் அதிலிருந்த அனைத்து 20 இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாகவே உள்ளதாகவும், இவர்களை பத்திரமாக மீட்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி உள்ளிட்ட எரிபொருள் நிலவரங்களும் ரசாயன உரங்களின் கையிருப்பும் ஸ்திரமாகவே உள்ளதாக பெட்ரோலியத்துறை மற்றும் உரத்துறை சார்பில் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது ஏர்பஸ் C-295 விமானம் இன்று குஜராத் மாநிலம் வதோதராவில் இருந்து வெள்ளோட்டம் விடப்பட்டது குறித்து மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். வானூர்தி உற்பத்தி துறையில் இந்தியாவின் திறன்கள் அதிகரித்து வருவதற்கு இதுவே சான்றாகும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். இந்த சாதனையில் முக்கிய பங்காற்றிய ஏர்பஸ் மற்றும் டாடா நிறுவனங்களுக்கும், இந்திய விமானப்படைக்கும், அனைத்து பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் மற்றும் ஒரு ரயில் நிலையம் ஒரு உற்பத்தி பொருள் திட்டத்தின் கீழ் பயணிகள் அதிகமாக வந்து செல்லும் ரயில் நிலையங்களில் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி கைவினை கலைஞர்கள் மூலம் பிரத்யேக சில்லறை விற்பனை கடைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் கைவினைப் பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் அதிகரித்து கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதாக அமைச்சகம் கூறியுள்ளது. குடும்பங்களை வடிவமைத்து எதிர்கால தலைமுறைகளை உருவாக்கும் இல்லத்தரசிகளை தேசத்தை கட்டமைக்கும் சக்தியாகவே கருத வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. சாலை விபத்தில் பலியான பெண் ஒருவரின் மரணத்திற்கு இழப்பீடு கோரி அவரது கணவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு ஒன்றின் மீது நீதிபதிகள் திரு சஞ்சய் கரோல், திரு கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று வெளியிட்ட உத்தரவில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டது. வீட்டு அளவில் பெண்கள் புரியும் பணிகளுக்கு பொருளாதார மதிப்பு உண்டு என்றும், இத்தகைய பெண்களின் மரணத்திற்கு இழப்பீடு வழங்கும்போது வீட்டு வேலையின் மதிப்பை மாதம் 30,000 ரூபாய் என்ற அளவிலாவது கணக்கிடுதல் அவசியம் என்றும் நீதிபதிகள் கூறினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் நம்பிக்கை என்ற அடிப்படையில் முக்கியமான பல மாற்றங்களை சந்தித்துள்ளது. ஏழைகள், விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை இந்த 12 ஆண்டுகளில் அரசு அமல்படுத்தியுள்ளது. இதில் ஏழைகளுக்கான அரசின் நலத்திட்டங்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்கவும், மக்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. குறிப்பாக கிராமப்புற ஏழை குடும்பங்களுக்கான வீட்டு வசதிக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு, பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 4

0: கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மொத்தம் 81 கோடி பயனாளிகளுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களுக்கான உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நலிவடைந்த 10.82 கோடி பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10.55 கோடி பெண்களுக்கு இலவச எல்பிஜி இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதால் புகையெடுப்பின் தீமைகளில் பெண்கள் விடுபட்டுள்ளனர். பிரதமரின் ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு 1.12 கோடி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள மக்களின் எண்ணிக்கை 2015 ஆண்டிற்கு பிந்தைய 10 ஆண்டுகளில் 19%-64% அதிகரித்துள்ளது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் நலவாழ்வை நோக்கமாக கொண்ட ஆட்சியினால் நாடு முழுவதும் 25 கோடி குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். அரசின் திட்டங்களை பாராட்டி நாடு முழுவதிலும் இருந்து பயனாளிகள் வெளியிட்டு வரும் கருத்துக்கள் இத்திட்டங்களின் வெற்றிக்கு சான்றாக அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: சென்னையில் நேற்று காலமான திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு காட்ரோடு அருகே அவரது பண்ணை இல்லத் தோட்டத்தில் முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பாரதி ராஜாவின் உறவினர்கள், ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பிரமுகர்கள் பலரும் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ரெட்டி இன்று தலத்தெரு மற்றும் புறவழி சாலையில் கள ஆய்வு மேற்கொண்டார். புறவழி சாலையில் அரசு சார்பில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமானப் பணிகளை விரைந்து முடிக்கவும், ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், சாலையை அகலப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராயவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தலத்தெரு பெரிய குளத்தை தூர்வாரி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். மாவட்ட துணை ஆட்சியர் திரு செந்தில்நாதன் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த ஆய்வுகளின் போது உடனிருந்தனர். வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, குமரி மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக தயாரிக்கப்படும் போலி வீடியோக்கள் மற்றும் பொய்யான அடையாளங்கள் மூலம் அப்பாவி மக்களின் வங்கிக் கணக்கு மற்றும் டிஜிட்டல் சேவை கணக்குகளுக்குள் அத்துமீறி நுழைந்து மோசடியில் ஈடுபடுவோர் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் ரேகை பதிவு உள்ளிட்ட தங்களின் பயோமெட்ரிக் தரவுகளை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு சந்தேகத்திற்கிடமான மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிச்சயமற்ற உலக சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது ஏர்பஸ் விமானம் வெள்ளோட்டம் விடப்பட்டது குறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வறுமையை ஒழிக்கவும் மக்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள். நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் இருந்ததே வித் நான் உங்கள் ஆர்ஜே புவி. நேரம் 6:22:20 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனம் இருந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்ணு இருக்கு. வெளியூர் அந்த 0413 போட்டு டயல் பண்ண மறந்துடாதீங்க.
1: Hi Malini, I'm Krishnan. நான் இதை

0: நேரம் 6:34 20 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. மீண்டும் மனமிருந்த ஷோக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்கும் சார். தாங்கள் அனைவரும் நலமா இருக்கிறீங்களா சார்?
0: எல்லாம் நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் இந்த ஈவினிங் டைம்ல?
1: படம் கருத்தம்மா.
0: ஓகே சார்.
1: பாடல் போராய பொண்ணு தாய்.
0: ஓகே சார், உங்களுக்கான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
1: மிக்க நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்பிய ஷோல வரும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சார், யாரு எங்கிருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா
1: இருக்கேன்.
0: எல்லாருமே நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார், என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
1: இயக்குனர் இமயம் இயக்கிய படங்களில் ஒன்று பொம்மல் ஆட்டம். சிக்கு சிக்கு என்கிற பாடல் வரிகளோடு ஒரு கவிதை துளி. சார்
0: சார் சொல்லுங்க சார், கவிதை துளி.
1: 1941 ஜூலை 17 தேனி மாவட்டம் அள்ளி நகர் திருமதி மீனாட்சி என்கிற கருத்தம்மா பெரிய தேவருக்கு 5வது மகனாய் இவர் பிறப்பு. 1977 செப்டம்பர் 5 16 வயது நிலை திரைப்படம் இவர் மூலமாக திரைப்பட இயக்குநராக அறிமுகம். தனது அக்கா மகள் சந்திர லீலா இவர் தரம் பிடிப்பு. இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் என பன்முக கால் தடம் பதி. இயக்குனர் இமயம் இவரது தனித்த அடையாளம். தமிழ் தெலுங்கு இந்தி என 44 படங்கள் இயக்கம். பத்மஸ்ரீ கலை மாமணி என இவர் பெற்ற விருதுகள். 1984 சென்னை நீலாங்கரையில் மறிப்பு. திண்டுக்கல் வத்தலகுண்டுவில் வத்தலகுண்டு பண்ணையில் இவரது உள்ளடம் இவரது உடல் நல்லடக்கம். சின்னசாமி என்கிற பாரதி ராஜா.
0: வாவ், சூப்பரா சொல்லிட்டீங்க சார். அவர் லைஃப் ஸ்டைல்
1: கிராமிய படங்களை இவர் நிறைய எடுத்து கொடுத்து பன்முறை காட்சிகள் இல்லாமலோ ஆபாசம் இல்லாமலோ எளிமைய படங்களை இயக்கிற ஒரு தனித்துவமான இயக்குனர். அது மாதிரி இயக்குநர்களை இசையமைப்பாளர்களை பின்னணி பாடல்களை நடிகர்களை நடிகைகளை நிறைய பேர் தேர்வு செய்து கொடுத்த ஒரு தமிழ் தாயின் தங்கமகன். நாம பாடலை கேட்போம்.
0: ஓகே சார், தேங்க்யூ, சூப்பரா சொன்னீங்க, நன்றி சார்.
1: நன்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: மீண்டும் மனமரும் தேசோக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த கலர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: காரைக்கால் இருந்து ராமலிங்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கு சார். உங்களை
1: சொல்லுங்க சார். நன்றி சார். என்ன என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
2: சார்? படம் இயக்குனர் கிழக்கு சிமையில.
1: ஓகே சார்.
2: அவர் கத்தாதன் கட்டுக்குள்ள வண்டி கட்டி போற ஒரு பாடல் இருக்கு.
1: ஓகே சார். உங்களுக்கான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி சார்.
1: நன்றி சார்.

0: நேரம் 6:53 55 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் இருந்த ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர் பேசுறேன்.
0: சார் எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஜே ஜே, இது திரைப்படத்தின் பெயர். உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே. அற்புதமா இருக்கும் சார் இந்த பாட்டினுடைய வரிகளும் இசையும். அப்புறமா ஒரு குட்டி சிந்தனை சொல்லிக்கிறேன் நானு. வாழ்க்கையில் ஏற்றம் பெற்றால் வாழ்க்கையில் ஏற்றம் பெற்றவர்களை பாருங்கள். நல்ல எண்ணங்களை இதையுங்கள். நல்ல எண்ணங்களே உங்களின் அடுத்த வெற்றிக்கான படிநிலை என்று உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்கள் என்ற நம்பிக்கையோடு பயணியுங்கள். நாளைய பொற்காலம் உங்களுடையது.
0: அப்படியே ஒரு பூஸ்ட் வந்த மாதிரி இருக்கு. நன்றி சார்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். இந்த மாலை பொழுது சிறப்பாகட்டும்.
0: தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ.
1: பை பை.
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: கட்டாயம்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 முதல் 18 வரை பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். வரும் 15 பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் 52வது G7 உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே G7 நாடுகள் மற்றும் கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் அவர் சந்திக்கிறார். G7 மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்பது தொடர்ச்சியாக இது 7வது முறையாகும். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற 11வது நித்தி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். 2014-15 ஆண்டில் 8.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த இந்திய ஜவுளி சந்தையின் மதிப்பு தற்போது 16 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வேளாண் துறைக்கு அடுத்தபடியாக அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஜவுளித்துறையின் வளர்ச்சி அரசின் சாதனைகளில் முக்கியமானது என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று காலமான திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு காட்ரோடு அருகே அவரது பண்ணை இல்ல தோட்டத்தில் முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பாரதி ராஜாவின் உறவினர்கள், ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பிரமுகர்கள் பலரும் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிள்ளையார்குப்பம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பிரத்யேகமாக விளையும் முத்துமல்லி பூவிற்கு புவிசார் குறியீடு பெற வேளாண் துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கென முத்துமல்லி பயிரிடும் விவசாயிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. முத்துமல்லி சாகுபடி குறித்து வரலாற்று குறிப்புகளை கண்டெடுக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வேளாண் துறை தெரிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று தலத்தெரு மற்றும் புறவழி சாலையில் கள ஆய்வு மேற்கொண்டார். புறவழி சாலையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமானப் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: மீண்டும் மனமிருந்த ஷோக்கு வந்தாச்சு. உங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்று இருக்கு. உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:10:59 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் இருந்த ஷோ தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த காலர் இதோ. வணக்கம்.
3: வணக்கம் சார், நல்லா வாங்குறீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? யாரு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாம் தெரிஞ்சுப்போம்ல. நல்லா
3: வாங்குறேன் சார்.
2: சார் எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன சாங் வேணும்?
3: படம் வசந்த மாளிகை சார், பாடல் யாருக்காக?
2: யாருக்காக இந்த பாட்டு சொல்லுங்க.
3: எல்லாத்துக்காக
2: எல்லாருக்காகவும். ஓகே மேடம், உங்களுக்கான சாங்க வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: தேங்க்யூ.
2: நன்றி மேடம்.

அவை இரக்கமில்லாதவள் என்று. பாடுக்கையன் கல்லறையில்

0: இன்னும் சில நொடியில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர் மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2046 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நிதி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 தேதி பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தேதி தொடங்கி 17 தேதி வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக

0: குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 கிலோவாட் FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,500 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஆண்டிற்குள் ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளி துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IIT உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் MT மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர், அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் எம்டி செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில்

0: உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஒமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19 நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மீண்டும் மனம் இருந்தே ஷோக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச சாங் எல்லாம் கேட்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபேவரட்டான சாங் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2752300 என்று எண்ணிருக்கு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும்

மீண்டும் மனமருமை ஷோக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச சாங் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்ணு இருக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 7:39:31 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் இருந்த ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச சாங் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்று என்ன இருக்கு.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரிய ஹர.
1: சைபாலின் இன்று தகவல் நாளை காலை 8:58 கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. உங்களுக்கு பிடிச்ச சாங்லாம் கேட்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஒரு நேர் அவங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: இளமாங்கலம் ஆர் முருகன். படம் வந்து 16 வயதிலே. பாடல் வந்து செந்தூர பூவே செந்தூர பூவே என் இனிய கிராமத்து மக்களே அப்படின்ட்டு பாரதி ராஜாவினுடைய இன்னைக்கு நேற்று அவர் நினைவு நாள். அவர் நினைவு வந்து இறைவனுடைய மலர் பாதமாக வணங்கி அவர் மன ஆத்மாவ சாந்தி அடைய நல்வாழ்த்துக்கள்.
0: ஓகே சார். ஓகே சார், எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்கும் சார்.
0: ஓகே சார், உங்களுக்கான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: மீண்டும் மனமருந்து ஷோக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: அறிவிப்பாளர் இருவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க, எப்படி இருக்கீங்க?
1: என் பேர் கணேஷ் ராஜா.
0: ஓகே சார்.
1: படம் வந்து கடலோர கவிதை.
0: ஓகே சார்.
1: பாடல் வந்து அடி ஆத்தாடி இளமனசுன்னு கட்டி பறக்குது.
0: ஓகே சார், உங்களுக்கான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றிங்க.
0: நன்றி சார்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் இருந்த ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு யார் யாரும் சாங் கேட்க முடியலனாலும் வருத்தப்படாதீங்க. நாளைக்கு காலைல இணைய வழி நேர்விருப்பம், அதாவது வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம்ல உங்களுக்கு பிடிச்ச சாங்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி தட்டியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான விருப்பமான சாங்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோட நாளைக்கு ஈவினிங் 6:20 மனம் இருந்த ஷோ இருக்கும். உங்களுக்கான பிடிச்ச சாங்லாம் கால் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக நாளை உத்தராகண்ட் செல்கிறார். டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ அகாடமியில் பயிற்சி முடிக்கும் அதிகாரிகளின் அணிவகுப்பை அவர் பார்வையிடுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 முதல் 18 வரை பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். வரும் 15 பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் 52வது G7 உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா மிகுந்த நம்பிக்கையுடன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற 11வது நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்திற்கு அவர் தலைமையேற்று பேசினார். 2014-15 8.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த இந்திய ஜவுளி சந்தையின் மதிப்பு தற்போது 16 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வேளாண் துறைக்கு அடுத்தபடியாக அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஜவுளித்துறையின் வளர்ச்சி அரசின் சாதனைகளில் முக்கியமானது என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று காலமான திரைப்பட இயக்குனர் பாரதிராஜாவின் உடல் இன்று தேனி மாவட்டம் வத்தலகுண்டு காட்ரோடு அருகே அவரது பண்ணை இல்ல தோட்டத்தில் முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பாரதிராஜாவின் உறவினர்கள், ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பிரமுகர்கள் பலரும் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிள்ளையார்குப்பம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பிரத்யேகமாக விளையும் முத்துமல்லி பூவிற்கு புவிசார் குறியீடு பெற வேளாண் துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கென முத்துமல்லி பயிரிடும் விவசாயிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. முத்துமல்லி சாகுபடி குறித்து வரலாற்று குறிப்புகளை கண்டெடுக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வேளாண் துறை தெரிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று தலத்தெரு மற்றும் புறவழி சாலையில் கள ஆய்வு மேற்கொண்டார். புறவழி சாலையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16 7 ஆகிட்டு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கபாலி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:27 47 ஆகிட்டுருக்கு. சைவாலின் இன்றைய தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மேதமான் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மரகதநாணயம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:43, 6 நொடிகள். தென்சின்ன தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

சைபாலின் இன்றைய தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வேலையில்லா பட்டதாரி 2 திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:49 44 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன்சின் தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மாரி 2 திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:39 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் செஞ்சு வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சீமராஜா திரைப்படத்திலிருந்து.

44 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தென்சின் தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:31:51 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. தேன் சிந்தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க நன்றி மறவாமை நன்றி. வழங்குபவர் பாப்பக்குடி அ முருகன் அவர்கள். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள், பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சுற்றுச்சூழல் ஆர்வலர் சூழலறிவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தன சிவா. வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். ஏழு 2 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாச முருகன் ஆகியோர். ஏழு 25 நலமாய் வாழ மாரடைப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 வணக்க மக்களே, 8:02 to 8:15 வரையும் மீண்டும் 8:30 to 8:55 வரையும் நம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஜனா. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன். ஒன்பது 2 நேர் விருப்பம், 10:02 கெட்செட்கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று. பனிரெண்டு 50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, +2 பிறகு என்ன படிக்கலாம் குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி, நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 ஹலோ டாக்டர், சர்க்கரை நோய் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஷாகுல் அமீத் அவர்கள்.

நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங், ஐந்து மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலில் இணைகிறார் ஆர்ஜே புவி. 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, மீண்டும் 7:32 முதல் 8 மணி வரை மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 ஃபீஃபா வேர்ல்ட் கப் பற்றிய அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:30 தென்சிந்து தேவானம். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹட்ஸில் ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி பின்பு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.